0: இந்த ஸ்டாம்ப பூரா அங்க கொண்டு போய் கொடுத்து ஒரு ஆப்ப கட்டிங்க வாங்கிக்கலாம். பாக்காத வேலு, ஓ லவ்க்கு பூரா ஏ மூலையை தானே செலவு பண்றேன், ஓ மூளை ஃப்ரெஷ்ஷா அப்படியே தானே இருக்கு.
1: சொல்றது இப்போ
0: நேராக நேராக பேச ரொம்ப ரண கொடூரமா இருக்க, கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? போவோம், என்ன பண்ணிருவானுங்க?
2: டேக் இட் பிரதர், கரெக்டா பத்த வச்சனா?
0: தேங்க்யூ.
1: அப்ப 20 ரூபா கொடு.
0: 20 ரூபாயா? எதுக்கு பத்த வச்சிருக்கா?
3: என்ன சின்ன பிரதமா இருக்கு, ராஸ்கல்ஸ்! யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு? 10 பைசா கிடையாது, போடா.
1: அப்ப என் நெருப்ப கொடு.
0: நெருப்ப கொடுக்கவா? இந்தடா உன் நெருப்பு.
1: இது பேரு கங்கு. நான் கொடுத்தது நெருப்பு. நான் பத்த வைக்கல, இதுல இருந்து குப்புன்னு வந்தது ஃபயர் ஃபயர்.
0: ஆமா,
1: அத அப்படியே திருப்பி ரிட்டர்ன் பண்ற.
0: நீ ரொம்ப ஓவரா சாப்பிட்டு இருக்க, வீட்டுக்கு போ.
1: யாரு? நான் ஓவரா?
0: உண்மையிலே ஓவரா?
1: கொடுக்கலன்னா இப்ப நீ ஓவர் ஆயிருவே.
3: வருஷா வருஷம் இப்படி ஒரு கிரிக்கெட் மட்டும் வந்து மாட்டிடுறானே.

0: எவ்வளவு தைரியம்னா ஒரு போலீஸ்காரன் ஸ்கிராச் பண்ணிட்டு போவ.
1: நீ போலீஸ்காரனாக்கலாம், நான் யார் தெரியுமா? மோட்டர் கார்ல
0: உனக்கு யார வேணாலும் தெரியலாம், அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஏன்னா எனக்கு யாரையும் தெரியாதரா. பாண்டா பொம்மா இருந்துட்டு காண்ட ஏத்திட்டு போறோம். பிரேக்ஃபாஸ்டே 10 மணி நேரம் சாப்பிடுவான் போல. டேய் நீ எப்ப வந்தீங்க வா.
2: சரி எதுக்கு சார் என்ன அர்ஜென்டா கூப்பிட்டீங்க? போய் கேஸ் போட கிரவுட் வேணுமா?
0: கிரவுட் சேக கூப்பிடல, என் காதலுக்கு உன்னை ஹெல்ப் பண்ண கூப்பிட்டுருக்கேன்.
2: நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா?
0: நானே தான் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுமா? நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா?
2: இல்ல நீங்க போய் காதலு
0: காவி டிரஸ் போட்டவனா கலர் கலரா ஃபீர் வச்சுட்டு இருக்கும் போது காக்கி டிரஸ் போட்டு நாங்க ஏன் லவ் பண்ண கூடாது? வா ஆளை காட்டுறேன், வா அங்க பாரு. பால் பவுடரையும் பான்ஸ் பவுடரையும் பிசைஞ்சு செஞ்ச பால் கோவா மாதிரி பச்சை கலர் சேரல காலே அவதான். என்னாச்சு கரண்ட் கம்பி மிரிச்சிட்டியா
2: சார்? நம்மள மாதிரி பசங்க நாஸ்தா காசப்படலாம், பாஸ்தாக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது.
0: பாஸ்தாவா?
2: ஆமா சார், ஹை கிளாஸ் பொண்ணுங்களதான் பாஸ்தான்னு சொன்னேன். இந்த ஹை கிளாஸ் பொண்ணுங்களோட லவ் பத்தி உங்களுக்கு தெரியாது. அவங்கள லவ் பண்றது ரொம்ப கஷ்டம், பண்ணிட்டோம் மெயின்டைன் பண்றது அதை விட ரொம்ப கஷ்டம் சொல்றேன் கேட்டுக்கோங்க. காலையில எழுந்திரிச்சோடனே ஒரு மிஸ் கால் கொடுப்பாங்க, அப்புறம் பல் தேக்கறதுல இருந்து பாத்ரூம் போற வரைக்கும் 10 செல்ஃபி எடுத்து பேஸ்புக்ல போடுவாங்க. நம்ம அதை பார்த்து லைக் போட்டு அவங்களுக்கு உடனே கால் பண்ணா போன் எடுக்க மாட்டாங்க. அவங்களா மறுபடியும் அரை மணி நேரம் கழிச்சு ஒரு மிஸ் கால் கொடுப்பாங்க, அதை பார்த்து மறுபடியும் போன் பண்ணா நமக்கு ஏதோ கால் டாக்ஸி டிரைவர் ப்ரோக்ராம் சொல்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வர சொல்லுவாங்க. ஆனா நம்ம வெறும் கையோட போக கூடாது, சாக்லேட்டோட தான் போகணும். அவங்க மட்டும் ஒரு மணி நேரம் லேட்டா வருவாங்க. நாம முத மாச சம்பளத்துல இஎம்ஐ கட்டி மிச்ச சம்பளத்துல லோனை கட்டி மைலேஜ் கேத்த மாதிரி ஏதோ ஒரு ஃபேமிலி பைக் வாங்கினா வேணா வேணா ஃபேன்சி பைக் தான் வேணும். நடந்து பிடிச்சி 1000cc பைக் வாங்கி வச்சு அதுல ஏறி உட்காந்து அவுட்டிங் போகும்போது எவ்வளவு ஒரு பிரேக் அடிச்சாலும் இடிக்காம வருவாங்க. அது போதாதுன்னு போற வழியில 5-5 நிமிஷம் ஐப்ரோ பண்ணணும்னு பியூட்டி பார்லர் போயிட்டு ஸ்ட்ரைட்னிங் ஒயிட்னிங் வேக்ஸிங் கர்லிங் பியூமிங் மேனிக்யூர் பெடிக்யூர் எல்லாம் பண்ணிட்டு 3 மணி நேரம் கழிச்சு வந்து சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பிளீஸ் உங்க கார்டை கொடுங்கன்னு வாங்கி தேப்பாங்க. இப்போ நீங்க அந்த பில்ல பார்த்து ஷாக் ஆவீங்களா? கேப்ல உடனே ஷாப்பிங் கூட்டிட்டு போய் நமக்கு அண்டர்வேர் வாங்கி தரேன்னு சொல்லி அடம் பிடிச்சு அவங்களுக்கு பார்ட்டி வேர் கேஷுவல் வேர் எத்னிக் வேர் ஆபீஸ் வேர்ல இருந்து இன்னர் வேர் வரைக்கும் எல்லாத்தையும் வாங்கி 1 மாசம் சம்பளத்தை ஒரே நாள்ல காலி பண்ணி ஜாலியா இருப்பாங்க. அப்படியே ஆள் இல்லாத தியேட்டர் கூட்டிட்டு போய் ஓரமா 2 டிக்கெட் வாங்கி உரசி உட்காருவாங்க. ஆசையில நாம என்ன பண்ணுவோம்? நைசா கை போடுவோம், உடனே கையெடு எனக்கு கதை புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லுவா. இப்ப நம்ம கடுப்பாவமா அதை கண்டுக்காம இன்டர்வல சாப்பிட்டது பத்தாதுன்னு ரெஸ்டாரண்ட் போய் கண்டதையும் ஆர்டர் பண்ணி எல்லாத்தையும் காக்கா கடி கடிச்சு அப்படியே மிச்சம் வச்சிருவா. அப்பாடா இதோட முடிஞ்சு போச்சு ரெஸ்ட் எடுக்கலாம் நினைக்கும் போது அவ அப்ப வெப்பா பாருங்க ஒரு ட்விஸ்ட். அந்த ட்விஸ்டுக்கு பேரு தாங்க டிஸ்கோ தேக்கு. மாவளை பார்த்து பார்த்து நம்ம கரெக்ட் பண்ண ஃபிகர் டிஸ்கோ தேக்கு கூட்டிட்டு போனா அவசரத்துல முடி வெட்டிக்கிட்டு அரபோத்த கம்னாட்டி ஒருத்தன் ஹாய் ஹனி கம் லெட்ஸ் கோ ஃபார் எ டான்ஸ் கூப்பிடுவான் சார். பிக்கப்புக்கு நாம டிராப் கவனா அவளுக்கு ரீசார்ஜ்ல இருந்து ஆட்டோ சார்ஜ் வரைக்கும் நம்மள யூஸ் பண்ணிப்பாங்க. இப்படி ஒரு ஹை கிளாஸ் லவ் நமக்கு தேவையா?
0: முடியாதுன்றதா இவ்வளவு நேரம் மூச்சுடாம பேசிட்டு இருந்தியா? உன் லெந்துக்கு பேசாதரா, என் லெந்துக்கு பேசுறா
2: சார். நமக்கு இந்த தனலட்சுமியோ வரலட்சுமியோ குடும்ப குத்து விளக்கா கோயில் குளம் சுத்திக்கிட்டு பொட்டானிக்கல் கார்டன்ல பட்டாணி சுண்டல் சாப்பிடுவாங்க தான் சார் செட் ஆவாங்க.
0: நீ சொல்றத பார்த்தா ஹை கிளாஸ் பிகரை மெயின்டைன் பண்றது ஐபிஎல் டீம்.

0: புன்சாமி, புன்சாமி, புன்சாமி,
1: மச்சா, யாரையுமே காணா.
0: டே, அழுவாதடி, கம்முனு வா புள்ள. முன்சாமி வந்தாருங்களா?
2: முன்சாமி?
3: இதென்ன முன்சாமி?
0: முன்சாமி தெரியாதா? முன்சாமின் யாருமே வள்ளியாண்டி.
1: என்ன பண்றது மச்சா?
0: அப்படி யாரும் தெரியலங்கறாங்களே முன்சாமி. சார், முன்சாமி தெரியுங்களா?
4: வாட்?
2: வா அக்கா, முன்சாமி பாத்தீங்களா?
4: அவனோட அக்கா வா.
0: முன்சாமி தெரியாதுங்களா? முன்சாமி தெரியாதாண்டி, இவனை எங்க தேடுறது?
1: இப்ப நாம எங்க வருது?
0: அடிச்சு நிறுத்திடு. இப்படியே விட்டா கால் இல்லாதவனு சொல்லி நாலு தெருவு பிச்சை எடுப்பு போல் இருக்க.
1: யாராப்ல என்ன விட்டு இறங்குங்க, உங்களை கூட்டிட்டு போறதுக்கு ஆளு வரும்னு சொன்னாங்க. ஒருத்தனையும் காணுமே மச்சா.
0: சப்பான்னு வேண்டான்னு சொன்ன கேட்டியாடி, இப்ப நடுத்தர நிக்க வச்சுச்சே. முனுசாமி
4: தொலைஞ்சானுங்க இந்த தத்திர பசங்க.
0: முனுசாமி,
5: ஓ நீ தான் வயல்சாமியா?
0: நீ?
5: நான் தான் அவங்கள ஊரை சுத்தி பாக்குறதுக்கு கூட்டு போக வந்திருக்க முனுசாமி.
0: ஓ நீ தான் முனுசாமியா?
5: இதான் முப்பத்தாளா?
0: இவன் ஒரு மாதிரியான ஆளா இருப்பான் போல இருக்கு. ஆம்பளை பேசுறல, அப்புறம் பொம்பளை கிட்ட என்ன பேச்சு? உன்னை தேடி எங்கெல்லாம் அலையிறது? நான் எவன் காலையிலயா பிடிக்கிறது? இது ஏரோப்ளான் இறங்குற இடமா இது? இவ்வளவு பெரிய சப்பானே இங்கதான் இருக்கும் போல இருக்கு. நடக்க முடியாம என் பொண்டாட்டி உட்கார வச்சு தள்ளிட்டு வர்றான்.
5: எதுக்கு என்ன? அதான் மயில்சாமின் கொட்டையை நின்றல, கண்டுபிடிச்சு வர வேண்டியதானே.
0: இது மயில்சாமியா?
5: வேற என்னது?
0: யார காது குத்துற? எங்க ஊர்ல எல்லாம் மானாவை இப்படி போட்டு ரவுண்டு போட்டிருப்பாங்க. உனக்கு படிப்பாசி இருக்கா?
5: விதி, ஏதோ படிச்சவனா வந்து மாட்டுவான்னு நினைச்சேன். இவனோட எல்லாம் தாலி இருக்கணும்னு நம்ம தலையில எழுதிருக்கு. ஏன் இந்த வேஷ்டி?
0: ஏன் வேட்டி விட்டுற?
5: இந்த வேட்டி எல்லாம் விட்டுட்டு நல்ல பேண்ட் சட்டை போட்டு வரக்கூடாதாயா?
0: கிளி பச்சையில ஒரு சொக்கா தச்சு வச்சிருக்கேன். எங்க ஊர் திருவிழாவுக்கெல்லாம் அதைத்தான் போட்டுட்டு போவேன். சொன்னேன், கேட்க மாட்டேன்ட்டா.
5: பிளேன்ல ஏறின உடனே போட்டியா? ஃபுல்லா தண்ணி.
0: யார் போட்டா? ரெண்டு சேகப்பு சேகப்பா பொம்பளைங்க கிளாஸ் ஊத்தி கொடுத்தாங்க. வேண்டாம்னு சொன்னா தப்பா நினைச்சுக்குவாங்களேன்னு தான்.
1: நான் அங்கேயா சொன்னேன் வேண்டாம்னு? கேட்டியா?
5: பாப்பாவுக்கு எல்லா வரும் நல்லா தெரியுது.
0: ஊர்ல ஒரு அஞ்சாறு பேரை எசுக்கு பெசகா வச்சிருக்கேன்.
5: மயில்சாமி, நம்ம ஜப்பானை சுத்தி பாக்கலாமா? நீ கொஞ்சம் தள்ளியே வா,
0: மாடி போலாம்.

0: என்ன
1: வேலை வெட்டிக்கு போகிற வெட்டி பசங்க எல்லாம் சோத்துக்கு முன்னாடி வந்து உட்காந்து இருக்கிற மாதிரி தெரியுது. நான் இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு அப்புறம் மாமா எனக்கு கௌரவம் தான் பெருசு, உங்க மீன் வேண்டாம் ஒரு மண்ணாங்கட்டி வேண்டாம் அப்படின்னு சரண் எந்திரிச்சு போக வேண்டாம்.
2: அது எப்படி சர்றன்னு போயிட முடியும்? அக்கா வாழ்க்கையும் பாக்கணுமா இல்லையா?
1: அக்கா நாங்க தட்டிலே உட்காந்து இருக்கா.
3: சக்தி ஏங்க, நீங்க அவனை வம்பு கேக்குறத விட்டுட்டு பேசாம சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு செஞ்சிருக்கேன்.
2: மீனை பிடிச்சது நானு, அத மனசுல வச்சுக்கிட்டு சாப்பிடுங்க.
1: போடு போடு போடு போடு சென்டர்ல இருக்கா அந்த பீசவி கரைக்குற பிடிக்கிறாய்.
2: நம்ம நடுத்துண்டெல்லாம் அங்க போய்கிட்டு இருக்கேன்.
4: ஆமா ஆயத்தோட வடியுது,
2: அடைஞ்சிருச்சா
4: திங்கிறதுக்குனே அழையவியே.
1: அதோட கலரும் சேப்புமே அள்ளிக்கிட்டு போத பாப்ல சாப்பிடுற.
2: தட்டத்தான் சாப்பிடணும்.
4: அம்மா இன்னொரு பீஸ்மா.
1: ஸ்மெல்லு வேற தூக்குற. லட்சுமி வர வர ஒரு சமையல் டெவலப் ஆயிட்டே போகுது. இந்த குழம்பு வச்ச கைக்கு வைரத்துல காப்பே செஞ்சு போடலாம்.
2: ஆமா மகளே காப்பு செஞ்சு போட போறா.
1: சமையல்
2: செஞ்ச கைய
1: இது,
2: இது பரமாரி காப்பு போடுற கை வந்துகிட்டு இருக்கு. நல்ல டிசைன் வாங்கி போடுங்க.
1: என்ன லட்சுமி சொல்றா?
5: ஆமாங்க, மீன் குழம்பு செஞ்சது உங்க மருமகதான்.
1: இவளா யாரு சமைச்ச சோத்த யாரு சாப்பிட சொல்ற?
5: சாப்பிட்டு போங்க.
1: எனக்கு சாப்பிட வேண்டாம் லட்சுமி, மனசுல கௌரவம் தான் பெருசு.
2: ஏக்கா அந்த பிள்ளை என்ன சோத்துல விஷத்தையா கலந்துருக்கு, ஏன் அப்படி கோச்சுக்கிட்டு போறாரு? சரி எனக்கு மாப்பிளைக்கு போட்டு சோத்தேன்.
1: அட போமாமா, எங்க அப்பாவே சாப்பிடல எனக்கு மட்டும் இருக்கு.
2: எனக்கும் கௌரவம் தான் பெருசு. அப்புறம் வச்சிட்டு போ. அக்கா வா, நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிடும். உட்காரு.
3: எனக்கு என் புருஷனோட பிள்ளையோட கௌரவம் தான் பெருசு.
2: ஏன் எல்லாரும் கௌரவம் படம் பாத்தீங்களாக்க? சரி போங்க, எல்லா மீனும் நானே சாப்பிட்டு போறேன். பெண்ணப்ப
1: எவனார் இந்த சாப்பாட்டை சாப்பிட்டா வீட்டுல இருக்க முடியாது.
2: எங்க அக்காவுடைய அழகுக்கும் கலருக்கும் பியூசி படிச்ச படிப்புக்கும் நல்லா படிச்ச டீசென்டான மாப்பிள்ளையெல்லாம் வந்தாங்க. நான் தான் பிடிவாதமா அந்த மீசக்கார வேணும்னு அடம் பிடிச்சேன். இப்ப அணிவிக்கிறேன். நம்ம வாங்க நடத்துல இந்த மீனை பச்சையா வச்சு திஞ்சாம இங்க கொண்டாந்துருக்கு. நம்ம புத்தி செருப்பா அடிச்சிடும்.

0: ஆண்டவனே நம்ம
1: என்னமோ அந்த ஊழம் மூக்க ஒரு வார்த்தை ஹவுஸ் ஃபுல்ல டிக்கெட் கிடைக்கவே கிடைக்காதுன்னு சீன் எல்லாம்
2: போட்டான்.
1: ஜெட்டி மட்டும் தான் போடணும், இப்ப ரெடி
2: ஆயிடுப்பா.
1: தலைவர் படத்துக்கு போனோம், 500 இருந்தா கொடுங்க.
3: என்ன கேட்ட?
1: 500 ரூபா. அதுக்கு ஏன் ஆட்டோ டயர நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற?
3: நானே பால் கணக்கு எலக்ட்ரிக் பில்லு கட்ட முடியாம தவியா தவிச்சுக்கிட்டு இருக்க, உனக்கு சினிமா கேக்குதோ? நீ குடும்பம் நடத்தி பாரு, அப்ப தாண்டா ஒரு குடும்பத்துல எவ்வளவு செலவாகுங்கிறது உனக்கு தெரியும்.
1: நீயும் ஃப்ரெண்டு கூட சினிமாக்கு போய் பாரு, அப்பதான் எவ்வளவு செலவாகுது உனக்கு தெரியும்.
3: என்னது?
1: சாரி சித்தப்பா, கால பல்லு வளர்க்கல தான் வார்த்தை ஸ்லிப் ஆயிடுச்சு.
3: டேய் இந்த அப்படி.
1: தேங்க் யூ சித்தப்பா.
3: இந்த அட்ரஸ்க்கு நாராயணங்கிற ஒரு போய் கேளு, செக் தருவாரு, 10:30 வாங்கிட்டு வந்துரு, இல்லைன்னா வெளியே போயிருவாரு. ஒரு வாரம் நான் அலையணும், சித்தப்படுக்கு முக்கியமான வேலை இருக்கு, வரடி தரோம்.
1: சித்தப்பா சித்தப்பா சித்தப்பா சித்தப்பா
3: இருக்கு. வெட்டி கிளி, வெட்டி கிளி,
1: உட்கார்றா.
3: நான் வெட்டி கிளி?
1: எந்த கிளி? சூப்பர் குடிச்சு உட்கார்றா.
4: என்னடி
1: கையை காலே இப்படி குடிச்ச?
3: தப்பா
1: மகளே.
5: என்ன மச்சான், உன் சித்தப்பா அவமானம் தாங்க முடியாம தூக்கில தொங்கிட்டானா?
1: அந்த நாய் அப்படி எல்லாம் பண்ணாத. சித்தி என்னாச்சு?
4: உள்ள போய் உன் சித்தப்பா மண்டைய பாரு.
1: என்ன சித்தப்பு, அர்பஜன் சிங் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிற?
3: எவனாவது ஒரு சித்தப்பனை கை நீட்டி அடிப்பானா?
1: முன் சீட்ல உட்காந்து இருந்தா கை நீட்டி தான் அடிப்பாங்க.
4: என்ன சாரதி, முன் சீட்டு பின் சீட்டுன்னு
3: சொல்றேன். பஸ்ல முன் சீட்ல உட்கார்ந்திருந்த கம்பில முட்டி மண்டவிக்கு போச்சு. என்ன
4: நீங்க புல்லட்ல போனீங்க?
3: என்னடி சும்மா ஏத்து பேசிக்கிட்டீங்க?
1: எப்படி சமாளிது பாரு நாய்.
4: இந்த வீட்ல அழுது கூட உரிமை எல்லாம் போச்சு. எல்லாம்
3: மகனே, ஓ சித்தி நினைச்சா தாண்டா என் கைகாலாம் நடுங்குதுரா.
1: நடுங்குதா? நரம்பு தளர்ச்சியா இருக்கும். நியூரோபின் மாத்திரை வாங்கி போடு. பேட்டரியே நிக்காத மொபைலுக்கு
3: புரியாம பேசாதடா மகனே. இந்த விஷயம் சித்திக்கு தெரிஞ்சா தூக்கல தங்கிருவானா?
1: எமோஷனலா டச் பண்ணிட்ட, இருந்தாலும் உண்மைய சொல்லாம இருக்கணும்னா
3: வயசு பையன். நான் இடத்துக்கு போயிட்டு வா, செலவு இருக்கும்ல, எப்படி சமாளிச்ச
5: முடியும்? நானும் வயசு பையன்.
3: நீனும் வயசு பையன் தாண்டா, நீனும் வயசு பையன் தான். நான் இடத்துக்கு செலவு இருக்கா போ.
5: நானே சாரதியை கூட்டிட்டு போய் அந்த செக் வரேன். எல்லாம் உனக்காக தான் சித்தப்பா, இல்ல நாய்க்காலம் கிடையாது.
6: Bob Clearmountain mixed with the attitude funky drums from hell. Sign up at the

0: வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது.
1: வாழ்க்கை கூட்டங்களை புரிந்த எனக்கு நிம்மதி ஏது?

0: சொல்வதேது?
1: பார்த்தவள் குணத்தை இழந்தேன், கொண்டவளை குழந்தேன், கண்டவள் பின் சென்றேன், கட்டுடனையும் இழந்தேன், எங்க கண்ணையும் இழந்தேன், வாழ்க்கையில் எனக்கு நிம்மதியாதா யாரா?

0: வெளியூர் ஆட்டக்காரங்களோ இப்ப எல்லாம் காரை வச்சு ஷோக் காட்டுறவங்களுக்கு தான் காலம்.
1: என்னடா கலாட்டா பண்ண வந்திருக்கியா?
0: நியாயத்தை கேட்டா கலாட்டாவா?
1: என்னடா பெரிய நியாயம்?
0: பின்ன என்னங்க உள்ளூர்ல எங்களை ஒதுக்கிட்டீங்க, நாங்க வெளியூர்காரங்கிட்ட அச்சாரம் வாங்கிட்டோம், போகலன்னா அந்த வருமானம் வருமா? அப்புறம் நாங்க எப்படி பிழைக்கிறது?
1: என்ன இது கொண்டு அட்வான்ஸ் திருப்பி கொடு, பத்து நாள் சாயந்தரம் வந்து வாங்கிக்கோ.
0: ஐயா
1: என்னால யாரும் நஷ்டப்படக்கூடாது, நஷ்டப்பட விட மாட்டேன். தனக்கு வேண்டிய ஏற்பாடு
0: சம்பந்தம் இல்லாம நம்ம கேவலமா பேசி போறான். இவன் சும்மா விடலாமா? உள்ளூர் கரகாட்டக்காரன் பேசுறான், அதுக்காக நாம சரிசமா பண்ணிக்கணுமா? அதுக்கு இல்ல, இவரை விடுங்க, பேசாம வாங்க.

0: இதை பாடுறா, நான் சொல்றேனேன்னு தப்பா நினைக்காத. கேரளா வரைக்கும் வந்தோம், உன்னால ஜனனியை பார்க்க முடியல. அவ உனக்கு இல்லடா, தேடுறது கிடைக்கலனா இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட கத்துக்கோ. வா ஊருக்கு போலாம், வா.
1: சரி போலாம், ஆனா ஜனனி கண்டிப்பா என்ன தேடி வரும்.
2: ஹலோ
3: அமுதா, நான் மேகலா பேசுறேன்.
2: ஹாய், எப்படி இருக்க?
3: நான் நல்லா இருக்கேன், கேரளால இருந்து பேசுறேன்.
2: கேரளால இருந்தா?
3: ஆமா, உன் ஹஸ்பண்ட கூட இங்க பார்த்தேனே.
2: ஆமாமா, அவரு ஏகே ஆண்டனி கிட்ட செக்ரட்டரியா ஜாயின் பண்ண போறாரு.
3: என்னடி உளர்ற? அந்த வேலைக்கு இன்டர்வியூலாம் முடிஞ்சு நான் எனக்கோ செலக்ட் ஆயிட்டேன். வேலையில ஜாயின் பண்றதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன்.
4: உன் ஹஸ்பண்ட் உன்கிட்ட நல்லா போய் சொல்லிட்டு இங்க ஊர் சுத்திட்டு இருக்காரு. பாத்துடி.
2: ரொம்ப தேங்க்ஸ் டி. அவர் வரட்டும், நான் பாத்துக்கறேன்.
0: செல்லா, ராஜாதி, அமுதா, எங்க இருக்க நீ? கேரளாவில இருந்து இன்டர்வியூ போயிட்டு அசந்து போய் வந்து நிக்கிறேன் நானு. என்ன வாசல்ல வந்து வரவேற்காம கிச்சன்ல என்ன பண்ணிட்டு இருக்க நீ?
2: அல்வா கிண்டிட்டு இருந்தேன்.
0: ஓ,
2: அதோட வந்து ரிசீவ் பண்றதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. எனங்க, கேரளா சீஃப் மினிஸ்டர் ஏ கே ஆண்டனியே உங்க கூட இருந்தாரு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குங்க.
0: கூட இருந்தா பரவாயில்லையே, வெரி சிம்பிள் மேன். யூனோ, நேந்திரம் பழம் சாப்பிடுக்கிறாரு, கதகளிக்கு போலாமான்றாரு, எண்ணெய் மசாஜ் பண்ணிக்கொண்டாரு, மோகன்லால மீட் பண்ணலான்றாரு, படகு சவாரிக்கு கூட அவரே வர்றாருன்னா பாத்துக்கோ, ஏன் ஒரே அன்பு தொல்லையா போச்சு பாவோம்.
2: அப்போ வேலை கன்ஃபர்ம்டுன்றீங்க?
0: கன்ஃபர்ம்டு தான். ஆனா கேரளா மாதிரி ஒரு சின்ன ஸ்டேட்டுக்குள்ள உங்கள மாதிரி அறிவாளியை நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண விரும்பல. நீங்க டெல்லி போய் ஜனாதிபதி அப்துல் கலாம் கிட்ட செக்ரட்டரியா சேர்ந்துட்டா நல்லா இருக்குங்கிறாரு.
2: அப்போ டெல்லி போகணும்.
0: போகணும், ஆனா ஒரு 20,000 வரைக்கும் செலவாகும்.
2: அதனால என்னங்க, வேலை கிடைச்சா டெல்லினே போய் செட்டில் ஆயிடலாம்.
0: ஆமாமா, பட்டாணி சப்பாத்தி குருமாவும் சாப்பிடலாம். பாங்கராடான் சாரிக்கிட்டே.
2: என்னங்க, கொஞ்சம் கண்ணை மூடுங்க.
0: எதுக்கு?
2: கண்ணை மூடி ஆ காட்டுங்க.
0: ஓ, அதுவா கூக்க போயா?
2: கொடுக்கறதுக்கு தானே அடுப்புல வச்சிருக்கேன். இந்த வாய் தானே என் நகையெல்லாம் ஆ போட்டுச்சு. இப்ப நல்லா ஓ போடுங்க. நானும் பொறுத்து பொறுத்து பாத்துட்டேன், நீங்க திருந்துற மாதிரியே தெரியல.
5: ஜானி சந்தியா, சந்தியா ஜானி. ஓஹோ, சந்தியாவின் காரண பங்களா என்ன நம்ம ஆளுகிட்ட இருப்பது வெறும் கடல்
6: தானே.
5: சந்தியாவின் கலர் என்ன வெள்ள நம்ம ஆளு கருப்பு இருந்தாலும் பரவாயில்ல, கருப்பு வெள்ளையும் செய்துதானே பழைய எம்ஜிஆர் படம் எல்லாம் பார்த்தோம்.
7: சந்தியா பெரும் பணக்காரி சாரியா, ரெண்டு பேரும் கட்டிக்கிட்டா சார் பணக்காராவாரு. சாரால நம்ப பிரியாளாவும் நம்பானா எல்லாரும்.

ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆணைகளிட்டே யார் தடுத்தாலும் அலைகடல்

0: டீயை கொடுப்பா.
1: இல்ல ஒரு காக்கு
0: கேவலமா இருக்கு, இந்த நீ குடி. ஏ பேப்பர் கொடுப்பா. இன்னைக்கு வீரப்பன் கஸ்ட் யாருன்னு பாப்போம். திடீர் மனிதனால் சென்னையில் பரபரப்பு. என்னங்கடா இது, திடீர் மசாலா மாதிரி திடீர் மனிதனா? என்ன பண்ணுவானா இவன்? திடீர் என்று வந்து முன்பின் தெரியாத நபர்களை அடி உதைக்கு ஆளாக்கி விட்டு மாயமாக மறைந்து விடுவானாம். இவன் போட்டோ இதுவரை சிக்கவில்லை. போறவன் போலீஸ்க்கு போட்டோ வச்சுட்டா போவான். இவனால் இதுவரை பாதிக்கப்பட்டவர்கள் ஏ ஒரு லிஸ்டே போட்டிருக்காண்டா. கொல்லன் பட்டறை ரங்கநாதன் மூஞ்சி கருக்கப்பட்டவன், சட்டமன்ற உறுப்பினர் சாரங்கன் துப்பாக்கி குண்டை தோளில் பரிசாக வாங்கியவன், இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரம் அருவாள் வெட்டு வாங்கி ஒரு காதை இழந்தவர், அரசு பேருந்து ஓட்டுநர் ஆளாளகண்டன் மண்டை பிளக்கப்பட்டவர், இப்படி பலவேறு பாதிப்புக்கு உள்ளாக்கிய மர்ம ஆசாமியை பிடிக்க எல்லை பாதுகாப்பு படை விரைகிறது. அடா பாவிகளா, நான் என்ன செங்கோட்டுக்குள்ள தீவிரவாதியவாடா அனுப்புடே, எல்லையில் இருக்கிற படை ஏன்டா அனுப்பி தொல்லப்பட்டிருக்கேன்?

0: ஏய் ஓப்படு.
1: என்னங்க விழாவ புறப்பட நேரம் ஆகல, புறப்படுங்க சீக்கிரம். புறப்படுங்க. இன்னைக்கு உங்க டிரஸ் ரொம்ப அழகா இருக்குங்க. ஏங்க இன்னைக்கு உங்களை நிறைய போட்டோ எடுப்பாங்கல்ல? எனக்கு ஒரு நாலஞ்சு போட்டோ வாங்கிட்டு வந்துடுங்க.
2: அவனை எல்லாம் போய் பிச்சைக்காரத்தனமா கேட்டுக்கிட்டு பத்திரிக்கையில எவ்வளவு வரும் அதை வெட்டி வச்சுக்கிட்டா போகுது.
1: அது சரி, இன்னைக்கு மேடையில பேசுறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களோ?
2: ஐயோ, காலையில இருந்து அதே பிளான் தானே, மண்டைய உடைச்சுக்கிட்டு இருக்கேன்.
1: அப்படியா? இந்தாங்க இந்தாங்க, இதோ புறப்படுங்க. என்னங்க செஞ்சிருங்க?
2: அச்சோ, எங்க ஓடுறா? அட பைரவா, இவ்வளவு நாளா என்ன காப்பாத்துற மாதிரி இந்த நேரமே என்ன காப்பாத்திடுறா பைரவா.
1: எங்க இப்படி கொஞ்சம் திரும்புங்க.
2: என்ன மாலினி, ஆராய்ச்சி எல்லாம் எதுக்கு? நான் என்ன யுத்தத்துக்கா போறேன்?
1: என்னங்க இது, நல்ல காரியத்துக்கு போகும்போது இப்படி எல்லாம் பேசுறீங்க?
2: நானா பேசுறேன், அது தானா வருது.
1: ஆமா, இவங்க ஏன் சார் அனுப்பல?
2: யாரு கார் அனுப்பல?
1: அதான் இந்த விழா ஏற்பாடு பண்ணாங்களே.
2: ஆமா, ஏன் அனுப்பல? என்ன தைரியம், என்ன அனாவசியத்தை பாத்தியா? போகாம இருந்துருவோம், வா சொல்றேன்.
1: ஐயா, இதுக்காக விழா போகாம இருக்கலாமா? ஒரு டாக்ஸி வச்சுட்டு போயிடுங்க.
2: டாக்ஸி இல்லையா? எனக்கு இருக்கிற பேருக்கும் புகழுக்கும் நான் டாக்ஸில போனா என்ன மதிப்பாங்களா? அடி பைத்தியக்காரி, போனா சொந்த கார்ல போகணும், இல்ல சிம்பிளா போகணும். இப்ப நான் இருக்கிற நிலைமைக்கு எப்படி போக முடியும்? சிம்பிளா போறேன்.
1: சரி சரி, சீக்கிரமா புறப்படுங்க, நேரம் ஆகுது.
2: என்ன
1: இது, புறப்படுறேன் நின்னுட்டே இருக்கீங்க, புறப்படுங்க சீக்கிரமா.
2: வேற ஒண்ணு இல்ல, அவ்வளவு பெரிய கூட்டத்துல நான் ஒண்டி எப்படி சமாளிக்கிறதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன்.
1: புறப்படுங்க.

0: நாகிரியா, நானும் ஊருக்குள்ள எத்தனையோ மூஞ்சி பாத்துருக்கேன், ஆனா உங்க மூஞ்சி மாதிரி வளவளா முளமுளான்னு இருந்ததே இல்ல. கத்தி வைக்கிறதும் தெரியல எடுக்கிறதும் தெரியலீங்கன்னா அவ்வளவு நைஸா இருக்கு. இந்த மாசம் ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா தேவல.
1: எங்கடா கத்திய வச்சுட்டு கணக்கு?
0: எங்களுக்கு கிளைமேக்ஸ் இங்கதாங்க.
1: 5 மரக்கா 10 மரக்கா அரிசி கேட்டீங்கன்னா பரவாயில்ல, 5000 ரூபாய் கேட்கற அளவுக்கு வந்துட்டியா? விரலுக்கு தகுந்த வீக்க வேண்டு.
0: ஐயோ சாமி, நீங்க அப்ப சொல்ல கூடாதுங்க. உங்களை நம்பி ரெண்டு மாடு வேலை பேசிட்டு அதை வச்சு நான் எப்படியாவது போலச்சுக்கல. நீங்க இல்லன்னு மட்டும் சொல்லிடுறாங்க சாமி.
2: ஐயோ 15 லட்சம் கொண்டாங்க. 39 24 16. ஐயோ எனக்கு தான் அடிச்சிருக்க.
1: ஆளு காலம் மாத்தி மாத்தி நம்பர் பாக்காதீங்கடா. சோப்பு காயத்து கூட சரைங்கடா.
0: எது என்ன சிறைங்கடா சுரைங்கடாங்கிற?
2: லட்சாதிபதி என்ன சொன்ன? 5000 ரூபாய் கேட்டதுக்கு பிச்சை காசு அது இதுன்னு என்னென்னமோ சொன்னீங்க. யூ வாண்ட் மணி 1 லட்சம் 2 லட்சம் அதுக்கு மேல வேணா 5 மட்டும் தூக்கி போட போய்கிட்டு போறியா? என்ன நான் பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டு உட்கார்ந்து எழுந்துரு. ஏ பொம்மை எழுந்துரு.
1: டேய் என்ன
2: ஸ்டாண்ட் அப் மேன்.
3: டேய் சிங்காரம், என்னடா இது? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா
2: உனக்கு? உன் மகன் கிட்ட தான் ஜக்கம்மா.
3: ஜக்கம்மாவா?
2: பின்ன உன் பேர் என்ன? பொக்கம்மாவா?
3: ஏண்டா என் பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டியா நீ?
2: உன் பேர் என்ன? உன் பாட்டி பேரு, பாட்டியோட பாட்டன் பேரு, எல்லார் பேரையும் சொல்லுவேன். எல்லாரும் லைனா வந்து என் முன்னாடி இப்படி கை கட்டி நிக்கணும் ஜக்கம்மா. நான் உன்ன சும்மா விட மாட்டேன்.
3: டேய் ஏண்டா, நீ கொஞ்சம் சும்மா இரு. அவனுக்கு பைத்தியம் கிட்ட புடிச்சு போச்சு என்னமோ தெரியல. என்னடா ஆச்சு அவனுக்கு?
4: அவருக்கு லாட்டரி சீட் விழுந்துருக்குங்க.
3: லாட்டரி சீட்டா?
2: ஐ அம் 50 லாக்ஸ் ஓனர்.
3: 50 லாக்ஸா?
4: அண்ணே தமிழ்ல சொல்லுங்கண்ணே.
2: அச்சா தமிழ்ல நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லு.
4: 15 லட்சம்.
3: 15 லட்சமா? இவனுக்கா?
2: ஷட் அப் யுவர் மவுத். ஆற பார்த்து அவனுக்கா இவனுக்காங்கற இவர் அவர்னு சொல்லணும் தெரியுமா உனக்கு?
3: அடேங்கப்பா,
2: பென்ஸ் கார் தெரியுமா உனக்கு? 1 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்கும், முன்னாடி சக்கரமாட்டு ரவுண்டா இருக்கும். அதெல்லாம் நீ எங்க பாத்துக்க போற? நீ கட்ட வண்டி கடகரா வண்டிலையும் போனவா? இது கிட்ட நமக்கு என்னடா பேச்சு? வாடா

0: எங்களை காப்பாத்துங்க.
1: என்னடா மாலையும் கழுத்துமா ஓடி வரீங்க, மண்டபம் கிடைக்கலையா?
0: இல்லனே, நான் வேற ஜாதி இவ வேற ஜாதி, நான் வேற மதம் இவ வேற மதம், எங்க காதலுக்கு இந்த ஊரே
1: எதிர்பார்க்கணும்.
2: ஓடி போய் தாலி கட்டுறதுக்கு பேரு கல்யாணம் இல்ல.
1: பின்ன
2: நாலு பெரிய மனுஷங்க முன்னிலையில நடக்கிறதுக்கு பேரு தான் கல்யாணம்.
1: உங்களுக்கு தேவை பெரிய மனுஷங்க
2: தானே?
1: ஃபாலோ மீ. பாத்தீங்களா, கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர், சட்டமேதை டாக்டர் அண்ணல் அம்பேத்கர், ஏழைகளின் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இவங்க எல்லாம் பெரிய மனுஷங்க
2: தானே?
1: அப்ப இவங்க தலைமையில இவங்க முன்னிலையில இப்ப கல்யாணம் நடக்க போது, ஓகேயா?
2: ஓகே.
1: கட்டா தாலிய அட்ரா மேலத்தை, ஏய் வாசினா தான் எடுத்தேன், நீ கட்டா கட்டா. ஓகே, ஊட்டிக்கு போயிட்டு வா.
0: ரொம்ப நன்றிங்க. நான்
1: இருக்கட்டும் இருக்கட்டும். எப்படி,
2: மிக அற்புதமான தீர்ப்பங்க.
1: இன்னும் சில பெரிய மனுஷங்களா இருக்காங்க, அவனுடைய போட்டோக்களை உள்ள ஒட்டி வச்சிருக்கேன்.
3: அண்ணா அண்ணா, கையோட கையா எங்க கல்யாணத்தையும் பண்ணி வச்சிருங்க.
1: இதா என் பொழப்பா, அதெல்லாம் முடியாது, போயா. இனிமே யாரு வந்தாலும்
4: அநியாயமா
2: சேர்த்து வச்சுட்டா?
1: ஒண்ணு இந்த பாவத்துக்கு நானே பரிகாரத்தை
2: என்ன செய்ய போற?
1: இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்.

0: ஷாம்பெயின் எடுக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
2: மப்பில் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்புல அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

முட்டி சத்து போச்சு போக சொன்னா என்ன சரி போடா வேணா தப்பு நான் தப்பா நான் ஒத்துக்கின அப்படின்னா வண்டி ஏத்த முன்ன ரெண்டு மணிக்குள்ள ஸ்டுடியோ வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணலாம் சொன்ன ஃப்ரெண்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போலீஸ் என்ன புடிச்சிட்டான் ரெண்டு மணி நேரம் நிக்க வச்சு ஃபைன போட்டு என்ன ஆமா அறுத்துட்டான் அதனால லேட் ஆச்சு ப்ரோ ஓடி வந்ததால் வாங்குது மூச்சு.

பூத்தமல்லி காத்தடிச்சு பொண்ணு ரூபமாச்சுது, கண்ணு ரெண்டும் பேசுது.

தாரிக்கிட்டம் தூக்க தாரிக்கிட்டோம் தை தை தத்தும் தீந்தத்தும் தீந்தத்தும் தை தத்தை தித்தித்தோம் தருகிடதோம் தித்தித்தை தருகிடதை தித்தித்தோம் தருகிடதோம் தித்தித்தை தருகிடதை தகதி மீத கஜுனுதா.

0: உக்கிரி தரமா பேசிக்கிட்டு இருந்தா துண்ட சோத்துக்கு தாளம் தாண்டா போடணும். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, தாளமா போடுற?
1: சொன்னத கேட்டுத்தான் தாளம் போடுறேன்.
0: கண்ண வரைக்கும் கீது வாய் துடுக்கு,
1: இன்னும் கூட கிழியும் காது தடுக்கு.
0: புரியாம பேசாத, பல்ல தட்டுவேன்.
2: பேசுறதே புரியாது, பொக்கே ஆயிடுவேன்.
0: ஆற பார்த்து பேசுறேன்னு நினைக்குதா?
1: தேர்வு வச்ச ஆத்தாவ மறப்பானா?
0: பம்பு பண்ணுன பொண்ணு
1: புடுவேன். நீ வளர்த்தது அப்படி, நான் என்ன பண்ணுவேன்?
0: ராங்கு பண்ணாத, என் கையில ராங்கு காட்டினா எல்லாமே ராங்கா போடும்.
2: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சாண்ட அது ராங்கா பூடு
1: மாட்டி. நான் பூடுன்றீங்களா? போதுன்றீங்களா?
2: போவாதே, போவாதே.
1: அப்படி சொல்லு, ராஜா கைய வச்ச அது ராங்கா போனதில்லை.

0: சொல்லடி அபிராமி, நில்லடி முன்னா.
1: பேர சொல்லி கூப்பிடுறது இல்லாம வாடி போடி, நான் சொல்றேன் மண்டைய உடைச்சிருவேன், ஜாக்கிரத.
2: பாவி மவளே, கோயில்ல ஒரு பாட்டு கூட பாட முடியப்பா.
3: என்ன கரெக்டா கணக்கு பண்றீங்க?
2: கரெக்டா கணக்கு பண்றான் தான் நான் ஏன்டா மணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். போடா போய் சாமியை கும்பிட்டு புண்ணியத்தை தேடு, போ போடா.
4: வணக்கங்க.
2: பி காம்னு போய் சொன்னதுக்கு பெல் அடிக்க விட்டானுங்க. எம் காமுக்கு என்னத்தை கொடுக்க போறானுங்க?
4: மந்திர அச்சேனா?
5: ஆஜி மந்திர பாஸ் சுந்தர் ஹேனா?
2: ஆஹா, ஹம் ஆப்கே ரெயின் கோட் ஃபேமிலி வருதுரா.
5: நமஸ்தே.
2: பிஸ்தே.
5: இஸ் மந்திர கா பண்டிட் கவுன?
2: கோணை சாமா, அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க.
5: நகி பேட்டா?
2: பேட்டா எங்க மாத்தறானுங்க, எல்லாம் மாச சம்பளம் தான், அதுவும் பொங்கலையும் புளியரும் போட்டு கழிச்சு போறானுங்கம்மா.
4: ஓ கோண,
2: யாரு அவரா? அவரு
3: நல்லாரு நல்லாரு, நான் மடப்படி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்.
2: வேணு சாஸ்திரி, வேணு சாஸ்திரி.
4: அச்சா வேணு சாஸ்திரி.
2: ஆமா ஆமா.
5: இஸ் பச்சி கா பர்த்டே ஹே பண்டிட் சாஹியே, பூஜா கரானா ஹே, பூஜா
2: பூஜா கரானா. இருங்க சொல்றேன்.
5: ஜனந்தின் ஹே தும் மந்திரசே போலா பூஜா கர்வாலே.
3: அச்சா आप हमारे टेम्पल में आए हैं, बहुत खुश हुआ.
5: आप अच्छी तरह हिंदी बोलते हैं.
3: हम हिंदी तो जानते ही हैं. अच्छा बेटी, तेरी जन्मदिन है? क्या नाम तेरा?
6: मुस्कान.
3: मुस्कान बहुत प्यारी नाम है. अच्छा बेटी की नक्षत्र क्या है?
7: तारीस पूसम.
3: ओ पूसम, वेरी गुड स्टार, शी विल बिकम अ वेरी बिग हीरोइन. तू तो आयुष्य राय बन जाएगी.
7: बेटा, व्हाट्स द नेम ऑफ द टेम्पल?
3: ये तो शाचिनाथ टेम्पल है.
7: हु इज द मेन गॉड?
3: लॉर्ड शिवा.
7: या अच्छा अच्छा
3: अच्छा, चलिए पूजा करवा देंगे. ए वहां क्या देख रहा है? காம் கர், சாஃப் கர், மந்திர கர, சாஃப் கர, பெல் மார் பெல். சரி ஆப் சொல்லி.
2: எல்லா மொழியும் பேசுறா?
3: யார் இவாள்லாம்? இவங்க வடநாட்டுல இருந்து வந்திருக்காங்க. ஏ மந்திர கா படா பண்டிட ஹே வேணு சாஸ்திரி ஜி.
4: வேணு சாஸ்திரி கா?
3: ஹாஞ்சி.
5: ஏ லட்கா கோன் ஹே?
3: ஏ ஹமாரா மந்திர கா பெல் பாய் ஹே.
5: பெல் பாய்?
3: ஹாஞ்சி.
5: ஏ தோ பேட் பாய் ஹே.
8: இன்ன பத்தியா வாட் ஏதோ சொல்லிருக்காங்க.
3: ஐ பூஜா கரேங்க.
2: பேட் பாயா? என்ன பேட் பாய்ன்னு போறாளே, அப்படினா என்ன?
8: அதாவது இந்த உலகத்திலேயே ஒன்ன மாதிரி அயோக்கிய பைய கிடையாதுங்கிறாங்க.

0: நாடா
1: போது, நான் டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சதம் ஒரு வேல.
1: பொதுவா இப்பலாம் வேல பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: தோபர அதெல்லாம் கரெக்ட் தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைபு தானே.
1: ரைட்டு.

போடா போ, அது எடுத்து மறைச்சிட்டு போறான் பாரு.

0: நீ போப்பா பழைய இரும்பு சாமான் ஏன் பித்தாளைக்கு பேர் சம்பளம் போய்
1: போய்

0: என்னடா சொல்லி கூட்டி வந்தீங்க? ரெண்டு பெக்கு விட்டா சீனா வரும், நீங்க வாந்திதான் வருது. இதுக்கா நீ கூட்டி வந்தீங்க?
1: என்ன சார் பேசுறீங்க? வசந்த மாளிகை, வாழ்வே மாயம், இந்த மாதிரி சூப்பர் கதையெல்லாம் இப்படிப்பட்ட கடையில இருந்தா எடுக்கப்பட்டது. என்ன நேரம் ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த முகர கட்டைகளே பாத்துட்டு இருந்தீங்கன்னா புதுசா எதுவும் வராது, பழசுதான் வரும். வெளி உலகத்துக்கு வாங்க, புது புது முகங்களா பாருங்க, அப்பதான் நியூ சப்ஜெக்ட் கிடைக்கும்.
0: அப்போ உங்களால எனக்கு 10 பிசாக்கு பிரச்சனை கிடையாது. அப்படிதானா? உங்களெல்லாம் என் கூட வச்சதுக்கு என் புத்திய செருப்பால்
2: அடிக்கிறான். நல்லா அடற முதல்ல அவன ஆளைய அவனையும் பாரு. வந்தா பேச்சு வண்டி கிடக்கு. சரி, அந்த ஸ்பேனர் எடு, வெஞ்சு கல்ல வர்றா, கீழே வரண்டா, நீ கீழே வரண்டா, எடுத்துட்டியா? மேல முருக்கு, இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணு. ராமசாமி ஹெல்ப் பண்றா, அப்படியே டைட் பண்ணு, இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணு. இப்ப ரன் பண்ண. ஓகே, ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு ஒரு வருஷமா ரிப்பேர் பண்ணுங்கடா. சரி, வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் போன் பண்ணி சொல்லுங்க. ஓகேவா? ஓகே.
0: ஒரு வண்டிய ஒரே நேரத்துல அம்புட்டு போயிலுமா ஓட்டுறாங்க? என்னத்த
1: இங்க உட்காந்துட்டு அங்க நடக்கிற தப்பு எல்லாம் கண்டுபிடிக்கிறான். இவன் பிரில்லியன்ட் சார். நாம இவனை கிண்ணோம்னா பல வெரைட்டிஸ்ல சீன் கிடைக்கும். பேச்சு கொடுங்க, பேச்சு கொடுங்க, பேச்சு கொடுங்க.
0: அப்படி டேய், நம்ம சப்ஜெக்ட் இருக்க, அது ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட்டா?
1: ஓஹோ,
0: புரியல. நம்ம கதையில மியூசிக் தான் ஒரு முக்கிய அம்சம்.
2: எக்ஸ்கியூஸ் மீ,
0: என்ன சார்
2: மியூசிக்னா? என்ன
1: இருக்கும்
2: நண்பர்கிட்ட இருக்கும். ஏன், உங்ககிட்ட கூட இசை இருக்கு
0: சார். புரியுற மாதிரி சொல்லுங்க சார்.
2: புரியலையா தம்பி?
0: என்ன சார் கொட்டுறீங்க?
2: கொட்டும் போது ஒரு சத்தம் வந்துச்சா?
0: ஆமா,
2: அது ஒரு இசை. அரையும் போது ஒரு சத்தம் வந்துச்சுல, இது ஒரு இசை. குத்தும் போது ஒரு சத்தம் வந்துச்சுல, இதுவும் ஒரு இசை. இப்படி இசை பல பரிமாணங்கள்ல தெரியுது. சரி, பொது அறிவு விஷயத்துக்கு வருவோம், அதுதான் முக்கியமான கட்டம்.
1: சார் பாத்தீங்களா, இசைய பத்தி எவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்து பொது அறிவுக்கு வந்துட்டான் பாருங்க.
3: சார், இவன் சாதாரண ஆள் இல்ல சார்.
1: கண்டினியூ பண்ணுங்க.
2: சரி, இது
0: என்ன?
2: இது விரல்டா. மூணு எப்படி இருக்கும்?
0: மூணு என்னடா குழப்பறா?
1: என்ன சார், இது கூட புரியலையா? நிலாவுக்கு இங்கிலீஷ்ல மூணு பேரு, அதான் அவன் கேக்குறான். மேல கைய காட்டுங்க.
0: தெரிஞ்சு போய் சார், ராத்திரி நேரத்துல வானத்துல வட்டமா வல்லியா இருக்கு. அதான் கேக்குறேன். ஆத்திச்சுப்பா.
2: அது இட்லி. இட்லி எப்படி இருக்கும்? மூணு எப்படி இருக்கும் தெரியுமா?
0: எப்படி
4: இப்படி இருக்கேன்? மூணு தட்டது யாரு?
1: பொய்யால அமிர்தலிங்கடா. எந்த அமிர்தலிங்கம்?
4: மூணு தொட்டது இந்த அமிர்தலிங்கம். ஆமா, நீ செடிக்கு தண்ணி எல்லாம் ஊத்த மாட்டியா?
0: எந்த செடிங்க?
4: செடிக்கு தண்ணி ஊத்தலன்னா இலையெல்லாம் கொட்டி போயிருமடா. ஆமா, கலையில ஒட்டடை புடுங்க. நீ
0: ஒட்டையா
4: புடுங்கலையா?
0: என்னடா அதா? அது மீசங்க.
4: கம்பளி பூச்சிடா.
0: கம்பளி?
4: உன் கம்பளி பூச்சி எங்க?
0: என் கம்பளி பூச்சியா?
4: உன் கம்பளி பூச்சி எங்கடா?
0: அது ஓடிடுச்சுங்க.
4: கம்பளி பூச்சிய ஓட விட்டு. ஆமா, பேண்டா எந்திரச்சா? ஏண்டா எந்திரச்சா? உட்காரா, உட்காரா.
2: 35,000 அடிக்கு மேல ஃளைட்ல பறந்துட்டீங்க, எந்திரிக்கலாமா?
0: ஃளைட்டா?
2: ஸ்லிப்பான செதறிடுவ. பெல்ட்ட மாட்டா.
0: என்னங்க
2: பெல்ட்ட மாட்டறா?
0: பெல்ட்? ஆ பெல்ட். அம்மா,
2: இந்த பெல்ட்டடா சொன்னேன், இந்த பெல்ட்ட மாட்டறா.
0: மாட்டறக?
2: மாட்டறா?
0: மாட்டு தம்பி,
2: மாட்டு. பெல்ட்ட மாட்டிட்டியா?
0: மாட்டியாச்சுக்க.
2: சேஃப்டியா பிளேன்ல உட்கார தெரியாம ஏறிடானுங்க. ஏதோ நாம இருந்தோம் காப்பாத்தணும்.
0: ஆஹா, ஒரு குரு பார்த்தாயா அலைகிறாங்க, அதுவும் ஏகிட்டியே வர்றாங்களே.
2: இறங்கி அரை மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஏர்போர்ட்ல என்னடா பண்ணிட்டு இருக்கேன்? பாபாக்கு வந்தியா? தீவிர

0: நாங்கெல்லாம் மாதர் சங்கத்துல இருந்து வரோம். ஒரு ரூபா கூட வரதட்சணை வாங்காம நீங்க பண்ண போற இந்த கல்யாணத்தை பத்தி தான் இன்னைக்கு சிட்டி முழுக்க பேச்சு. நீங்க எடுத்த இந்த திடீர் முடிவுக்கு காரணம்
1: என்ன? ஒரு ஊரா பொண்ணுகிட்ட ஒரு நாதாரையும் தரமாட்டேன்ட்டான், அதான் காரணம். அது வேற ஒண்ணும் இல்லம்மா. எத்தனையோ இளம் பெண்கள் வரதட்சணை கொடுமையால தூக்கில தொங்குறாங்க. ஏகப்பட்ட பெண்கள் தலைக்கு குடிக்கிறாங்களோ இல்லையோ, தீ குடிக்கிறாங்க. நம்ம நாட்டுல சமையலுக்கு யூஸ் பண்ற மண்ணெண்ணைய விட சாவுக்கு யூஸ் பண்ற மண்ணெண்ணெய் ஜாஸ்தி ஆயிடுச்சு. கடந்த 40 வருஷமா, 23 வருஷமா ஒரு திட்டம் போட்டேன். அந்த திட்டத்தினுடைய விளைவுதான் இந்த புரட்சி திருமணம். என் ஃப்ரெண்டுமா, நான் காலையில இருந்து பேசி பேசி தொண்டை வந்து போச்சு, அப்புறமா பேசுறேன். இங்க எங்க வந்த?
2: வாங்கணும்னா வரணும்ல.
1: என்ன வாங்கணும்?
2: கமிஷன்.
1: இது நான் பார்த்த பொண்ணு.
2: அப்ப நாங்க பார்த்த பொண்ணு?
1: நீ பார்த்த பொண்ணு எதையும் நான் கட்டல.
2: கட்டினியோ கட்டலையோ பாத்தேல, பாக்க வச்சோம்ல. முறப்படி புரோக்கர் கமிஷன் வரணும்.
1: ரொம்ப நாளைக்கு பின்னால கழுத்துல மாலையை போட்டு கையில பூச்சுண்டோட மணவர வரைக்கும் போயிருக்கேன். அந்த மணவரைய புனவரை ஆக்கிறாத. நல்ல பிள்ளைக்கு அழகு பந்தியில உட்காந்து தொந்திய ரெப்பிட்டு போ.
2: கமிஷன் வாங்காம அந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்.
1: மாப்பிள்ள நாரடி, பொண்ணு ரெடி, ஐயர் ரெடி, தாலி ரெடி, எல்லாம் ரெடியா இருக்கும் போது எந்த கும்பாதி கும்பனால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. மரியாதையா போயிரு.
2: போறேன், இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு போறேன்.
1: பாப்போம்
2: பாப்போம்.
1: கொஞ்சம் குடிக்க தண்ணி குடு.
3: இந்தாங்கண்ணாஸ்கல்,
1: யானை பசிக்கு சோள போறியா? போய் சம்பளம் கொண்டு வாடா, சம்பள போ.
2: என்ன
3: மாப்பிள, சம்பள தண்ணி கேக்குறாரு.
2: மாப்பிள சொம்பு கேக்குறாரு.
1: சொம்பா? ஐயர்கிட்ட கொடுத்துருங்க.
3: மாப்பிள சொம்பு கொடுத்தாதான் தாலி கட்டு வரா.
1: என்ன அது அநியாயமா இருக்கு? கார் காசு கூட வேண்டாம், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா இப்படி கடைசி பண்றானே.
4: எனக்கு அப்பவே சந்தேகம், இந்த மாதிரி ஆளுகளை நான் நம்ப கூடாது. அங்க வாங்க.
1: என்ன அது?
2: லட்டு.
1: அது தெரியுது. இவ்வளவு பெருசா தான் போடணுமா? ஏன் சின்னதா போட்டா ஆகாதா?
4: பாத்தீங்களா, சின்ன செம்பு வேண்டாமா, பெரிய செம்பு தான் வேணுங்களா?
1: கொசு
3: அந்த செம்புக்கா ஒத்த கால நினைக்கிறா. மாப்பிள சொம்பு கொடுத்தாதான் தாலி கட்டு வரா.
1: லட்சுமி, என்னமா நீ இங்க வந்துட்ட? என்கிட்ட ஏதாவது பேசணுமா? பேசுறா பேசுறா. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சிரிப்பு சிரிச்ச பத்தியா? அந்த சிரிப்பு எப்படி தெரியுமா இருந்துச்சு? வெள்ளிச்சம்ப கீழே ஊற்றி விடும் போது கடமட கடமட மடமட மடமட மட கடமட கடமட கடமட மடமல இருந்துச்சு பத்தியா? அது மாதிரியே இருந்துச்சு. உன் கழுத்து இருக்க கழுத்து, அது எப்படி தெரியுமா இருக்கு? செம்போட விளிம்பு மாதிரி அழகா இருக்கு. உன் முகம் எப்படி இருக்கு தெரியுமா? உன் முகம் செம்ப குப்பரை கவுத்தி வச்சோம்னா கும்முன் இருக்கு பத்தியா? அது மாதிரி ஜம்முன் இருக்கு.
0: அப்போ உன் நினைப்பு பூரா சொம்பு மேலதான் இருக்கு.
1: ஏன் இப்படி மூச்சு வாங்குற?
0: இல்ல, உன்னை இப்படியே மிதிக்கலாமா இல்ல ஓட விட்டு மிதிக்கலாமான்னு பாக்குறேன்.
1: மிதிக்க போறியா?
5: அன்னைக்கு என்னடா
1: சொன்ன?
5: வேண்டாம் செலுத்த வேண்டாம், உங்க பொண்ணு மட்டும் கொடுங்க, கண்ணனை வச்சு காப்பாத்துவன்னு சொன்னீங்க.
1: ஆமா சொன்னேன். அதுக்கு என்ன?
5: இன்னைக்கு சொம்பு கொடுத்தா தான் தாலி கட்டுவன்னு சொன்னேன். அதுவும் அங்கத்துல சொம்பு
1: வாங்கலாம். தங்கி சொம்பு
2: என்ன? வெட்டி பேச்சு இவனை போட்டு அடிக்க போதும்.

சாமியே சைக்கிள்ல போகுதா, பூசாரிக்கு புல்லட் கேக்குதா. அதாவது சொல்ல வர கருத்து என்னன்னா, ஒரு நல்ல ஃபிகரை மடக்கணும்னா இன்னொரு நல்ல ஃபிகர் கூட க்ளோஸா பழகினாதான் முடியும்.

ஆண்டவா, எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி நான் தன்னந்தனியா ஆட்டோ ஓட்டிக்கிட்டே அலையிறது? எனக்கு கவர்மெண்ட் ஜாப் தான் கிடைக்கல, நான் கட்டிக்கிறதுக்கு ஒரு பொண்ணையாவது என் கண்ணில் காட்ட மாட்டியா?

0: பாவிகளா, கண்ணு தெரியாத முண்டங்களா, ஹோண்டா சிட்டில வந்த ஒருத்தன கஷ்டப்பட்டு பிராக்கெட் போட்டு வாழ்க்கையில எப்படியாவது செட்டில் ஆகலாம் நினைச்சு நாலு கால நடந்து வந்து விறந்து விறந்து இங்க விளக்கத்தலான்னு வந்தா ஆர்வ கோளாறுல இப்படி விளக்க அணைச்சிட்டீங்களேடா, நீங்க நல்லா இருப்பீங்களா? அடுத்து வரவன் ஹோண்டா சிட்டில வரானோ இல்ல டிவிஎஸ் 50ல வரானோ?
1: இந்த பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு மூலையில் மதுரை மாரியப்பனுக்கு மகனாக பிறந்த நானும், மகாராஷ்டிராவில் ஏதோ ஒரு மார்வாடிக்கு மகளாக பிறந்த நீயும் தான் இனிமேல் காதலர்கள். நாம் இருவரும் வாழ்க்கையில் ஒன்று சேருவோமா? சேருவோம், நிச்சயமா சேருவோம், கண்டிப்பாக சேருவோம். எப்படி சேரப்போகிறோம்? லெட் அஸ் வாட்ச் த ப்ளே.
0: அரே பாப்ரே, டைம் ஆ கயா.
1: அந்த ஹிந்தி படம் எந்த தியேட்டர்ல ஓடுது?
0: ஏய் பேவ்கோ, டைம் ஆயிடுச்சு, நான் விக்க போறேன்.
2: யார் பாதே?
1: ஆஹா
2: தம்பி, நடைய சாத்துறோம்.
1: சாத்திடுங்கோ.
2: நீ முதல்ல நடைய கிட்டு.
1: ஓஹோ,

கதை சொல்லுங்க. அங்கிள் அங்கிள் விக்கு அங்கிள் யான கதை சொல்லுங்க. தூங்காமே தான் ஜோரா கேட்பேன், யானை ரொம்ப தான் பிடிக்கும்.

एक अंकल या नक्का द जोड़े था तुम गमे था जोड़ा

0: மதிப்புக்குரிய கம்பெனி முதலாளி சாந்தி கிருஷ்ணன் அவர்களே, நான் இப்ப பேசுறது கௌரவமா கேட்கணும்னு மிக பணிவுடன் கேட்டுக் கொள்கிறேன். 50 வயசுக்கு மேல உள்ளவங்களே வேலை விட்டு தூக்கத்தான் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. 50 வயசுக்கு கீழே இருக்கிற நாங்க அவங்களுக்காக போராட முடிவு பண்ணிட்டோம். இந்த போராட்டத்தை உங்க பேக்டரிக்கு முன்னாலேயோ கம்பெனி முன்னாலேயோ வச்சிருக்கலாம். ஆனா அப்படி வச்சிருந்தா நீங்க அந்த பக்கமே திரும்பி வராம வீட்டு வசதியா இருக்குன்னு சொல்லிதான் இந்த போராட்டத்தை உங்க வீட்டுக்கு முன்னால எடுத்த முடிவு பண்ணிட்டோம்.
1: ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் சார், எங்க வீட்டு முன்னால ஒரு கூட்டம் உண்ணாவிரதம் இருக்கு, அது நீங்க தான் கிளியர் பண்ணணும்.
2: ஏன்பா நம்ம இப்படி எல்லாம் பண்றதுனால இந்த கம்பெனியை திறந்துருவாங்க நீ நினைக்கிறியா?
3: ஏன் ஏன் திறக்க மாட்டாங்க?
2: இல்ல போற போக்க பார்த்தா வார கணக்குல திறக்க மாட்டானு போல் இருக்குது.
3: வார கணக்கு என்ன, மாச கணக்கானாலும் நாம எல்லாம் இங்கதான் இருப்போம்.
2: எது மாச கணக்கு இல்லையா? இந்த பாருப்பா, இந்த உண்ணாவிரதம் எல்லாம் இருந்து எனக்கு பழக்கம் இல்ல. உனக்கு உண்ணாவிரதம் இருக்கணும் அவ்வளவுதானா? நான் வீட்டுலயே இருந்துட்டு போறேன்,
3: என்ன விடு. பாரு, கம்பெனி திறக்க வரைக்கும் யாருமே இங்கிருந்து நகரவே கூடாது.
4: நகர்றதா? எங்க இருந்து? அவன் இடத்துல அப்படியே ஐக்கியமாகிடுவோம். பாடியிலிருந்து லைட்டா பேட் ஸ்மெல் வரும். ஏற்கனவே ஒரு பாடியிலிருந்து லைட்டா வருது. கார்பரேஷன் லாரிக்காரன் வந்து மொத்தமா எல்லாரையும் கொண்டு போய் கொட்டி எரிச்சிருவான்.
2: இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி 1 மாசம் லீவ் போட்டு ஓடி போயிருப்பேன். போலீஸ் வருதுப்பா, உண்ணாவிரதத்தை கலைச்சிருவான்.
3: இங்க இருக்கு.
2: ஏற்கனவே கொலை பட்டினி, இதுல போலீஸ் அடி வரதாக்கணுமா? எல்லாம் ஒன்னால வருது. 50 வயசுக்கு மேல உனக்கு வேலை வேணுமாடா? கம்பெனில குடுக்கற பணத்தை வாங்கிட்டு போக வேண்டியதாடா? உண்ணாவிரதத்துக்கு இடம் செலக்ஷன் பண்ணிருக்கான் பாருங்க ஐயா. ஒரு டீ கடை, ஒரு மண்ணு கடை, ஒரு மசால் வடை கூட வாங்கி திங்க முடியாத இடம். எல்லாரையும் கொல்றதா இவன் முடிவு பண்ணிட்டான்ப்பா.
3: மிஸ்டர் என்ன இங்க கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? கலாட்டா இல்ல சார், இது எங்க கம்பெனி தொழிலாளிகளோட உரிமை பிரச்சனை. இத பத்தி ஏற்கனவே கமிஷனர் கிட்ட, கலெக்டர் கிட்ட, லேபர் மினிஸ்டர் கிட்ட எழுதி போட்டு பர்மிஷன் வாங்கிருக்கோம். பாருங்க
5: சார். என்ன, கமிஷனர் பேசினாரு, இவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க சொன்னாரு. நம்ம ஸ்டேஷன்ல இருந்து 2 பேரும் டே நைட் இங்க காவலுக்கு இருக்க சொன்னார்
6: சார். அவங்க தான் உண்ணாவிரதம்னு பட்னியா இருக்காங்க. நீங்க ஏன் பட்னியா இருக்கணும்? வந்து சாப்பிடுங்க, சாப்பாடு எல்லாம் ஆறி போகுது.
1: நான் ஏன் பட்னியா இருக்கணும்? 4 வேளையும் சாப்பிட்டு போறேன்.
6: ஆ வா ஐயா, வாங்க.
2: விடுப்பா, எங்கேயும் போகல, எடுத்து பாத்துருவிய. ஏப்பா கறி குழம்பு வாசனை வருதுப்பா. அடே ஏய், சாப்பிடுறாங்க போ.
3: அவங்க சாப்பிட்டா நமக்கு என்ன?
2: அவங்க எப்படி சாப்பிடலாம்? அத நாம கட்டி ரெண்டு கால கடிக்குதுப்பா. நான் சாப்பிட விட மாட்டேன். டேய் மைக்க கூடா. ஹலோ, நல்லா கேளுங்க. முதலாளிக்கு வயிற்றுல அடிச்சிட்டு நாங்க பசியும் பட்டியுமா இருக்கும் போது முதலாளிக்கு வயிறு சாப்பிடாதீங்க, அது உங்களுக்கு ஜீரணிக்காது.
6: அம்மா அவங்க கிடக்குறாங்க, நீ போய் சமய கட்டல உட்காரு, நான் பேசி எடுத்து வரேன். போ,
2: இத போடுறா. ஏய் மைக், ஏய் புரியுது கொண்ட ஸ்டாப். டைனிங் டேபிள்ல சாப்பிட்டா எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு சமய கட்டல ஒரு ஓரமா உட்கார்ந்து ஒளிஞ்சு திங்கிறது எப்படி இருக்கு தெரியுமா?
6: மீன் குழம்பு, கோழி குருமா, அவச்ச முட்டை, நண்டு வறுவல், காடை கவுதாரி எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். வந்து வாங்கி முழுங்கிட்டு போ. அதை விட்டுட்டு அனாவசியமா கத்துன, அப்புறம் முழுங்கிறதுக்கு வாயில எச்சி கூட இல்லாம போயிடு.
2: இத போடுற, நான் வர்றேன். இங்க பார், தண்ணியிலே இருக்கும் மீன் கருவாராகலாம், ஆனா

Baby girl, this song is for you.

0: யார அவன் கண்ண பத்துறது? ஏய் விடுறா, ஏய் அம்மா கிட்ட வா, ஏய் விடுறா, ஏய் விடுறா, ஏய்
1: ஐயோப்பா. ஏன் பாரதி என்ன தப்பு பண்ணான்ட்டு இப்படி துணிய பொத்தி போட்டு அடிக்கிற? யாரும் பாத்துருவாங்கன்னா
2: அன்னைக்கு பஞ்சாயத்துல ஐயா எடுத்து பேசினா அங்கேயே அடிச்சிருந்தா அது சாதி பிரச்சனையா இருக்கும். அதனாலதான் ஊருக்கு தெரியாம அவனுக்கே தெரியாம இந்த முத்து முத்துனேன்.
1: ஐயா எடுத்து பேசானா? சும்மா விட்ட அவன எங்க?
2: நான் அடிக்கிறத பாத்து இருந்துட்டு சும்மா விட்டான்னு கேக்குற? நக்கல உனக்கு
1: இல்ல இல்ல, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு சொல்ல வந்தேன்.
2: அப்ப இது வரைக்கும் நான் உனக்கு உதவுனது இல்ல?
1: ஒன்னே சொல்லப்பா நானு.
2: அப்புறம் உனக்கு அண்ணன் இல்ல?
1: இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா?
2: குண்டக்கனா என்ன? குண்டக்க மண்டக்கனா என்ன? டேய் சொல்றா.
1: இல்ல குண்டக்கனா குண்டக்க மண்டக்கனா மண்டக்க குண்டக்க மண்டக்க இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல முடியுமாப்பா?
2: இது அப்பாவா? முதல்ல அண்ணன் என்ன, இப்ப அப்பாங்கற, போக போக தாத்தாம்பியா?
1: துண்டெல்லாம் எதுக்கு பாரதி?
2: அதாவது நீ பாப்பா
1: இல்லப்பா,
2: வாயில விரல வச்சா கூட உனக்கு கடிக்க தெரியாது.
1: நல்லா கடிப்பேன், நள்ளிரும்பு மாதிரி கடிப்பேன் நானு.
2: அப்படியா? இந்த கடி டேய் கடிடா, ஒண்ணு இல்ல கடிடா, கடிடாங்கற. டேய் நில்லுடா.
3: ஞானா அப்பா, ஞானா சீதாவை காணவா? பொழுது விடிஞ்சா போவ போது மானம். டேய்

ஓட விட்டு துடிக்கும் ஏழை நெல்கை அடக்கி தூங்க விட்டு நடிப்பதென்ன கொஞ்சம் நடந்து வாடி சிட்டு அடி வாடி என் சிட்டு அடடா.

0: வண்டி 20 மேல போகாது.
1: வாழ்க்கையில் நடந்த விட அவனுக்கு அநியாயம் ரொம்ப பெசாத மரியாதை 50 ரூபா கூட இல்ல 2 டேல காத்து பிடிக்க விட்டு சிட்டிக்குள்ள லாரி வரப்பான் தெரியுமில்ல யார கட்டி வந்த
2: நீக்கிறவன
1: சரியான பயன்படுத்த சரியா வரும்.
2: மாஃப் கர்தோ மாஃப் கர்தோ முஜே
1: அப்படின்னா ஒரு 200 வந்து
2: 1000 ரூபீஸ் சேஞ்ச் ஆயே
1: பரவாயில்ல கூட
2: ஏ தோ ஸ்டேட் கா பைசா ஏ ஸ்டேட் கா பைசா
1: அப்படின்னா எனக்கு பிட்டியா
2: ஆ இதர் ஒயின் ஷாப் மே சேஞ்ச் கரேங்க அந்த போடு
1: யார் யார் யார் யார் இன்னொரு வசூல் பண்ண வர மாட்டேங்க ஏய் மாத்தி குடுத்தா எங்க போ போல ரைட் தள்ளி வா தள்ளி வா ஒயின் ஷாப் வந்து தெரிய வண்டி நிப்பாட்டு
3: ஆ வண்டி நிக்காது
1: ஏன் என்ன தமிழ் பேசுற?
3: இது நேஷனல் பர்மிட் வண்டி, எனக்கு எல்லா பாஷையும் தெரியும்.
1: எல்லா பாஷையும் தெரியுமா? அட பாவி பயல என்ன ஏமாத்திட்டடா. சரி பேசிட்டு போ. சிஎம் வர நேரம்டா. சிக்னல்ல யாரும் இல்ல, வண்டி கொஞ்சம் நிறுத்துடா.
3: முடியாது.
1: முடியாதா? டேய், ஒரு போலீஸ்காரரை கடத்தி போய்க்கிட்டு இருக்க. இதனால பல விளைவுகளை நீ சந்திக்க வேண்டியிருக்கும். நான் சத்தம் போட்டா என்ன ஆகும் தெரியுமா?
3: ஆ, ரே சலா சங்க அறுத்துருவேன்.
1: சங்க அறுத்துருமா?
3: நான் கேக்குறேன். இனிமே யாரு கையில லஞ்சம் மாத்துட்டு கேப்பியா
1: உன்னை
3: விட மாட்டேன்.
1: அதிகாரி பார்க்காம ஒரு நாள் கூட
3: வச்சிருக்கிறாரு. தொப்பி மாட்டு
2: இனிமே யார் கையில லஞ்சம் வாங்குறது நான் பார்த்தேன். நீ லாரியில ஏற மாட்டேன். லாரிதான் உன் மேலே ஏறும்.
1: 200 ரூபா கேட்டதுக்கு ஒரு நாள் பூரா மட வச்சு அடிப்பாங்க. பஞ்சாப்காரன் சப்பாத்திய பிழையற மாதிரியா பிழைச்சு தள்ளிட்டான். எப்பா என்ன குத்து! நம்ம ஊர்க்காரங்க குத்துறாங்கன்னா ஒரே குத்துற பொழக்கின்றத்த வரும். இவன் ஒரு நாள் பூரா வச்சு அடிச்சிருக்கேன், ஒரு சுட்டு ரத்தம் வரலையே. அது எப்படி? அது சரி, ரத்தம் வராத வரைக்கும் கௌரவம். உள்காயத்தோட ஊர் போய் சேருவோம். அம்மா, இது எந்த ஊரு? ஆள் நடமாட்டத்தையே காணா. எங்க பார்த்தாலும் புகையுமா? யாரியா நீ?
4: நான் யாரா இருந்தா என்ன? இங்க யார்ட்ட வசூல் பண்ண வந்த?
1: வசூலா? யோ, வசூல் இறங்கினா வாங்கி கட்டிட்டு பக்கத்து போய் நிக்கிறேன். யா யா எரிச்சல கிளப்புற?
4: அப்புறம் ஏன் சுடுகாட்டுல நிக்கிற?
1: சுடுகாரா? எங்க? என்னையா சொல்ற? ஐயா அம்மாடி, யோ ஏ கூட்டி போயிரியா? இங்க ஆள் காணா. எங்கடா போன? காலையில அடி ராத்திரி சுடுகாடு. என்ன பண்ணுவேன்?

0: தம்பி, நான் யாரு?
1: புறம்போக்கு.
0: ஜென்ரலா கேக்கல, இந்த வீட்டுல நான் யாருன்னு கேக்குறேன்.
1: முதலாளியோட மச்சான் அப்படிங்கிற பேர்ல ஒரு அள்ளக்காரன்.
0: சரி விடு, விழாவாரியா உள்ள போக தேவையில்ல. இந்த வீட்டுல நீ யார்?
1: இந்த வீட்டுல வாடகைக்கு குடியிருக்கிறவன்.
0: வாடகைக்கு
1: குடியிருக்கிறவன்.
0: வாடகைக்கு குடியிருக்கின்றது உனக்கே தெரியுது இல்ல. அப்படி இருக்கும்போது முதலாளி வரும்போது வணக்கம் சொல்லணும்ல?
1: சொல்லணும்.
0: சொல்லு.
1: வணக்கம்.
0: வணக்கத்தை வாயில மட்டும் தான் சொல்லுவ. நீ படிச்சவன? நீ நாகரிகம் தெரியாது உனக்கு?
1: வணக்கம். சாரி.
0: ஏய், சாரி சொன்னா மட்டும் உன்னை விட்டுறேன். நான்
1: கூப்பிட்டீங்களா?
0: எப்படி மாத்தி மாத்தி வச்சுக்கிறது? ஒரு இடத்துல வச்ச பழகிக்க.
1: அப்படி என்ன?
0: பின்ன
1: அப்ப முதல்ல இந்த பக்கம் இருந்து
0: எப்படி வரணும்? இப்படி வச்சு நீ அப்படியே போ.
1: அப்ப வணக்கம்.
0: இனி வணக்கம் கேட்டா வணக்கம் மத்த கொண்டு. என்ன டெக்னிக்கலா அடிக்கிறாய்க்க?

0: என்ன பேராண்டி அதுக்குள்ள இருட்டி போச்சு?
1: உனக்கெல்லாம் ஈரோடு கிளாரிட்டி ஆப்டிகல்ஸ்ல கண்ணாடி வாங்கி கொடுத்தா பாரு என்ன சொல்லணும், இப்ப தெரியுதா? சரி, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, ஒரு பாட்டு பாடு.
0: பாடு ரெண்டு மாதிரி
1: ரொம்ப அவசியம் எனக்கு, நான் சொல்ற தமிழ் பாட்டை பாடு. காதல் பெசாசு, காதல் பெசாசு, ஏ தோ சௌகியம் பர்வாயில்லை பாடு.
0: அம்மா இதுதான் தமிழ் பாட்டா?
1: இதுதான் தமிழ் பாட்டு, பாடு.
0: ஓடாங்கோ ஓடாங்கோ.
1: ஆஹா, அட்வான்ஸா போயிரிய பாட்டி. அடாடா, உன் பாட்டுக்கே யாரோ எதிர்பார்த்து பாடுறாங்க, யாருன்னு பாக்கலாம் வா.
0: வந்து சேர்ந்ததேடி தாய்ப்பாலு குடிக்க தலையலி கள்ளிப்பாலனி குடிச்சு கண்மூடு நல்லபடி. அடுத்து ஒரு ஜென்ம வந்து அனாகனி பிறந்த பூமியில இறங்கிடக்கே போய் வாடி அன்னக்கு. கட்டையில போறவள கள்ளிப்பால் கொடுத்த ஏடி கேப்ப கல்லி திங்க போற சென்ட்ரல் ஜெயில் உள்ளதேடி.
1: உனக்கு கருத்தமாவில இருந்தே இதே வேலையா போச்சு, குழந்தைக்கு சென்ட் ஆஃப் பார்ட்டி குடுக்கறியா?
0: கழிப்பாலை வச்சு கொல்ல போறேன்.
1: சொல்லு, நான் உன்னை போலீஸ்ல பிடிச்சு
0: கொடுத்துறேன்.
1: இதுக்கெல்லாம் நீங்க தான் உடந்தையா?
2: ஆமா, பொம்பளை குழந்தைய பிறந்தா கள்ளிப்பால் கொடுத்து கொள்றதா இந்த மண்ணோட தர்மம். அதை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் சீர் செலுத்தி செய்யறதுக்குள்ள சீனு போயிடும். வாடா.
1: ஓஹோ, பெண் குழந்தைங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? இந்த மாதிரி நமக்கு முன்னாடி இருந்தவங்க நினைச்சிருந்தாங்கன்னா நமக்கு ஒரு இந்திரா காந்தி, அன்னை தெரசா, கிரண் பேடி, ஏன் நம்ம பிரதமர் வாஜ்பாயே கால விழுந்து கும்பிட்டாரே மதுரை சின்ன பிள்ளை, இந்த மாதிரி பெண்மணிகள்லாம் கிடைச்சிருப்பாங்களா? அவ்வளவு ஏன், விஜயசாந்தி ஐபிஎஸ் கிடைச்சிருப்பாங்களா?
3: சினிமா நடிகர்
1: உடா ஒரு ஃப்ளோல வந்துருச்சு.
2: சும்மா இங்க வந்து காண்ட பண்ணாதடா. பொம்பளை குழந்தை பிறந்தா கள்ளிப்பால் கொடுக்கணும், அதுதான் இந்த பஞ்சாயத்து தீர்ப்பு.
1: உங்க தீர்ப்புல தீய வைக்க மிஸ்டர் சு.
2: சாத்தப்பண்டா,
1: நல்லவேளை நீங்க முந்திக்கிட்டீங்க, இல்லாட்டி அசிங்கமா போயிருக்கும். கள்ளிப்பால் தானே அந்த குழந்தைக்கு தாராளமா கொடுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இதே கிராமத்துல பிறந்த இன்னொரு பெண் குழந்தைக்கு கள்ளிப்பால் கொடுக்க மறந்துட்டாங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதுக்கு நான் இப்ப குடுத்துடலாமா?
2: தாராளமா கொடு. யார் அந்த குழந்தை, எத்தனை மாசம்?
1: ஜஸ்ட் 720 மாசம்.
2: ஏய், அப்படின்னா அது அறுவை கையிட?
1: அதேதான், அது இதுதான்.
3: தம்பி, நீங்க பேசாம அமெரிக்கா போயிடுங்க, எங்க நாட்டாண்ட தீர்ப்பு சொல்ல விடுங்க.
1: நீ யார் ஆயிடுபடி என்ன சொல்றதுக்கு? அனாவசியமா இந்த கட்ட வேரல இந்த இடத்துக்கு வர வச்சிடாத, அப்புறம் சவுண்டு வரும்.
3: அது எப்படி அங்க வரும்?
1: இதோ வந்துருச்சுப்பா.
3: சவுண்டு வரலையா?
1: இப்ப வரும்பா.
2: என் வீட்டுக்குள்ள இல்லடா, இந்த ஊருக்குள்ளே உன்ன சேர்க்க கூடாது, இதுதான் பஞ்சாயத்து தீர்ப்பு.
0: போடா, என் பேரை எங்க போனாலும் குறைச்சுக்கிறேன்.
2: ஓடி கேள்வி.
1: இவர் பெரிய ஹைகோர்ட் ஜட்ஜி, தீர்ப்பு சொல்லிட்டு போறாரு, கூட போறதெல்லாம் அட்டானி ஜெனரல்ஸ். என்ன பாட்டி?
0: ஏப்பா, நிஜமாவே கள்ளிப்பால் கொடுத்து கொள்ள பாத்தியா?
1: நீ வேற பாட்டி, இது கள்ளிப்பால் இல்ல, உடம்புக்கு தெம்பும் உற்சாகமும் தரக்கூடிய கள்ளுப்பால், அச்சுப்பார்.

0: ஏன் இங்க ஒளிஞ்சுட்டு இருந்தே?
1: எனக்கு தெரியல.
0: ஏன் இப்படி முகமெல்லாம் வேத்து கொட்டுறது?
1: எனக்கு தெரியல.
0: அச்சச்சோ, ஏன் இப்படி கையெல்லாம் படபடன்னு நடுங்கிறது?
1: எனக்கு தெரியல.
0: உட்காருங்க.

0: அப்பு சென்னைக்கு போனோம், வாடகை எவ்வளவு?
1: 600.
0: 600? சரி வா போகலாம்.
1: எல்லா வண்டியும் போயிடுச்சே.
0: எல்லா வண்டியும் போனது தெரிஞ்சாயா? உன் வண்டியை கூப்பிடுறேன், வா போவோம்.
1: வரணுமா? வரும். ஆனா வராது.
0: வரும் ஆனா வராதா? யோ வரும் சொல்லு, இல்ல வராதுன்னு சொல்லு, ஏன் இப்படி போட்டு குழப்புற?
1: வரும் தம்பி, ஆனா வராது.
0: என்னடா அது, ஓவரா இருக்கிறான். இந்த மாதிரியா 600 சொல்லியா? கூட 50 போட்டு 650 தரேன், வா போவோம்.
1: 650? வரும் ஆனா வராது.
0: அட சொட்ட தலையா, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றானே, என்ன வியாதி உனக்கு? யோ பெருசே, இந்த மாதிரி 700 தரையா, வாயா போலாம்.
1: 700?
0: என்ன
1: சரி போவோம்
0: அப்படி சொல்ல வேண்டியதானே, அதுக்கே இந்த இடமே எடுத்துக்கிட்டு இருக்க. குப்பலாரி மாதிரி இருக்கு, இதுக்கு 700 கொடுத்தா ஏத்து வரா. எல்லாம் நேரம்
1: பிடிக்கும் போது நாம என்ன பண்றது?
0: வேமா ஸ்டார்ட் பண்ணியா, போவோம்.
1: இங்கதானே
0: இருந்தது கிளம்பும் போது சங்க சத்தம். ஏயா என்ன செஞ்ச?
1: எவனோ விசில் அடிக்கிறான்.
0: விசிலா? இந்தாயா சங்கு சவுண்ட் சப்ப கிளிக்குது, இத போய் விசிலுங்கிற.
1: அவ்வளவு சத்தமாவா கேக்குது?
0: ஏன் உனக்கு அவ்வளவு மெல்லவா கேக்குது? என்னையா ஓட சொன்னா உருட்டுற?
1: டிராபிக்ல அப்படித்தான் தம்பி போகணும்.
0: டிராபிக்கா? யோ கூட்டம் இல்லையா, ரோடு அனாதையா கிடக்கு.
1: அது தெரியுது, பொதுவா சொன்ன.
0: நல்லா பொதுவா சொன்ன.
1: தம்பி நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க, சும்மா தக தக தக தகனு மின்றீங்க.
0: எம்ஜிஆர் மாதிரி?
1: ஆமா.
0: கலரா?
1: ஆமா.
0: நானு?
1: ஆமா.
0: யோ பேசாம ஓட்டியாச்சு. எம்ஜிஆர் முன்ன பாத்திருக்கா இல்லையா?
1: என்ன ஒரே பனி மூட்டமா இருக்கு.
0: யோ பங்குனி வெயில் பல்ல கட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு, பனி மூட்டம் இருக்கு.
1: அது தெரியுது, நான் நேத்து நடந்தத சொன்னேன்.
0: நல்லா நடந்துச்சு நேத்து
1: தம்பி. கூட்டம் கூட்டமா மாநாடுன்னு கிளம்பிடுறாங்க.
0: எங்க கிளம்புறாங்க?
1: அங்க பாரு தம்பி, ஒரு கூட்டமே மஞ்ச கொடியோட ஆரவாரமா வர்றாங்க.
0: அது மஞ்ச கொடியா? மஞ்ச லாரி.
1: லாரியா?
2: அம்மா அம்மா, ஐயோ வரும் வராதுன்னு கலந்து சொன்னானே, அதுக்கு இதான அர்த்தம்?
0: என்னை பார்த்து எம்ஜிஆர் மாதிரியே இருக்கேன் நானே. அப்பயே நான் சுதாரிச்சிருக்கேன் வேணாமா? முழு கர கரப்பாம்பூச்சி மாதிரி கவித்து வச்சிருக்கானே பாவி.
3: இந்த கிழமை இருக்கானா இல்லையா கூட தெரியலையே. ஐயோ
1: தம்பி
0: இருக்கியா?
1: லாரி போயிடுச்சா?
0: ஒரு மனுஷனை சாவடிக்க பார்த்து மறுபடியும் புறப்படலாமா கேக்குறீங்க? இனிமே நீ கார் ஓட்டுறத பார்த்து கைய கலப்புறம் பிடிச்சு அடுப்புல வச்சு போயிடு ராஸ்கர்.
3: கண்ணு தெரியாத எவ்வளவு அழகா மேட்ச் பண்ணி

0: 아이누띠! 아이누띠! 아이누띠! 앉지! 아, 앉지!
1: 아마! எப்படி இவ்ளோ வெயிட்?
2: இதெல்லாம் நத்திங்கயா, முந்தி டன் கணக்குல தூக்கிக்கிட்டு இருந்தேன், இப்ப கிலோவுக்கு என்ன நானே குறைச்சிக்கிட்டேன். வாட் எ சன்னி டே!
1: வாவ், சூப்பர். நிஜமாவே நீங்க தானா?
2: யா, இட்ஸ் மீ. தட் வாஸ் 2 இயர்ஸ் பேக். மிஸ்டர் மெட்ராஸ், மிஸ்டர் ஹைதராபாத், ஏகப்பட்ட டைட்டில்ஸ். மெட்ராஸ் சிட்டில அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருந்த ரவுடிங்க பாடியில எல்லாம் கபடி விளையாண்ட காலாது. இன்னைக்கு என்ன சூப்?
0: யானைக்கால் சூப்.
2: இதே நாலு காலையும் போட்டு சொல்லு.
1: அப்ப அவங்க
2: அந்த பாடியா? அது ஏன் ஸ்டூடெண்ட் ரங்கசாமி தான். இப்ப வியாசர் பாடியில மீன் பாடி வண்டி எல்லாம் ஓட்டி
1: போடுச்சு.
2: She's my old student. அதான் இன்னும் கையில அந்த அம்மாவுக்கு பவர் அப்படியே இருக்கு. நீங்களும் என்கிட்ட ஏதாவது எக்ஸசைஸ் கத்துக்கலாம்னு விருப்பப்படுறீங்களா?
1: சாரி, எனக்கு சிங்கிள் ஃபேஸ் வேண்டாம், நான் சிக்ஸ் ஃபேஸ் கிட்டயே கத்துக்கிறேன்.
0: பாய். சிக்ஸ் ஃபேஸ்.
2: இந்த வில்லேஜ் கிளவி என் காதல வீணா தூக்கி போட்டு
3: போயிட்டாளடா.
0: காயப்பட்டிருந்த பாவடி நாடா.

0: யார் இவனா? இங்க வா வா வா, இவன் சரியா வரமாட்டான்.
1: இவன் தானே சரி வருவான்.
0: சரியா வரமாட்டான்டா.
2: சம்பந்தமே இல்லாம நம்மள பத்தி பேசுறாங்க.
1: இவன் மூஞ்சிய பாருங்க, இவன் தானே கரெக்ட்.
0: சரியா வரமாட்டான்டாங்க.
2: எதுக்கு சரியா வருவேன், எதுக்கு சரியா வரமாட்டேன்றாங்க நம்மள?
1: சரியா வருவானு
0: என்னடா? சரியா வருவானா
2: என்ன? திடீர்னு கோவம் ஆயிட்டான்.
0: இவன் மூஞ்சி சரியா வருமாடா? சரியா வருமாடா?
2: சரியா வரமாட்டேன்னு போட்டு அடிக்கிறேன்.
0: நான் நினைக்கிறேன் பயிற்சி இருக்கு, நீ எப்படா சரியா வருவா?
1: நீங்க என்னதான் அடிச்சாலும் இவன் தான் கரெக்டா வருவான்னு நான் அடிச்சு சொல்லுவேன்.
0: யார் இவனா?
1: ஆமா,
0: நீ சரியா
2: வருவியா? சொல்லிட்டாடியா?
0: அது உனக்கு தேவையில்லாத விஷயம்.
2: மூஞ்ச பார்த்தா சொல்லிட்டு இருக்கீங்க.
0: மூஞ்ச பார்த்து சொன்னா சரியா வந்துருவியா? தேவையில்லாத விஷயம் போடா.
2: எதுக்கு சரி வர மாட்டேன்னு சொல்லாமே போச்சுறானே. நல்லா தரடா போய்கிட்டு
1: இருந்தேன் நானு.
2: என்ன பிடிக்கிற அண்ணா? அண்ணா
3: யாரு?
2: நாங்க தாச்சி.
3: என்ன ஐயனாரு திடீர்னு இந்த பக்கம்?
2: இல்ல, மெட்ராஸுக்கு புறப்பட்ட தாச்சி. போறதுக்கு முன்னால அண்ணன் ஒரு டவுட்ட கிளியர் பண்ணிட்டு போலாமன்னு அப்படியே வந்தேன்.
0: என்ன?
2: ஒண்ணு இல்லண்ணே, மெட்ராஸுக்கு புறப்பட்டேன்.
0: மெட்ராஸ்கா? போடாப்பா போடாப்பா, போய் நல்லபடியா புழங்க நம்ம வயலுக.
2: போறதுக்கு முன்னால அண்ணன் ஒரு டவுட்ட கிளியர் பண்ணி போலான்னு வந்தேன்.
0: என்ன
2: அன்னைக்கு அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டேன்னு போட்டு
0: அடிச்சீங்கல்ல?
2: எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஊர்ல போய் கொஞ்சம் நிம்மதியா வேலை வெட்டிய செய்வேன்.
0: சொன்ன நீ அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டான்னு. அப்புறம் என்ன? அப்புறம் என்ன?
2: கோவப்படாதீங்க. எதுக்கு தெரிஞ்சுட்டு அவன் சந்தோஷமா
0: இருப்பான். அதுக்கு நீ சரிப்பட்டு வரமாட்டேன்.
2: தயவு பண்ணி சொல்லுங்க, இல்லன்னா தலை
3: வெடிச்சிருப்பேன். சரிப்பட்டு
2: வரமாட்டேன். எதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்னு நீங்களே சொல்லுங்க. என்னை பார்த்தா பாவமா இல்லையா?
3: சொன்னா கேளு. நீ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன், ஊருக்கு போய் சேரு.
4: ஏண்டா மாவனே, எங்கேயே ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு என்ன இவன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற?
2: இல்லப்பா, இந்த ஆள் அன்னைக்கு எதுக்கோ சரிப்பட்டு வரமாட்டேன் சரிப்பட்டு வரமாட்டேன்னு என்ன போட்டு அடிச்சான். எனக்கு மனசு உளைச்சலாவே இருந்துச்சு. சரி, ஊருக்கு போறதுக்கு இந்த ஆள்கிட்ட கேட்டு போலான்னு வந்தா சொல்லவே மாட்டேங்கிறாப்பா.
4: ஏ முனியாண்டி, என்னடா ஓனாண்டி, என் பையன் எல்லா விஷயத்துக்கு சரிப்பட்டு வருவா, என்னடா அது விஷயம்?
0: ஏ ஓனாண்டி, ஓ மகன் அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டாடா.
4: இல்ல, என் மகன் எல்லா விஷயத்துக்கு சரிப்பட்டு வருவா.
0: அறிவு கேட்ட ஓனாண்டி.
4: அதுக்கா
2: ஆஹா, நம்ம அப்பனும் அவன் கூட சேர்ந்து நம்மள அடிப்பான் போல் இருக்க.
4: என் மாவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான்.
0: பெத்த அப்பனே சொல்லிட்டான், டவுட் கிளியர் ஆயிடுச்சு, கிளம்பிடா.
2: யோ, எப்படியா டவுட் கிளியர் ஆகும்? சொன்னா தானே டவுட் கிளியர் ஆகும். எதுக்கியா சரிப்பட்டு வர மாட்டேன் சொல்லுங்க. தயவு பண்ணி அப்பா அப்பா சொல்லுப்பா. எதுக்காப்பா?
4: அதெல்லாம் சொல்ல முடியாதுரா, சொன்னா இந்த ஊர் ஒத்துக்காது.
2: ஐயோ பெத்த அப்ப, நீயே சொல்லலாம், நெஞ்சு வெடிச்சிருப்பா. எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்?
0: ஒப்பன் தான் சொல்றான்ல, நீ அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டான்னு. அப்புறம் என்ன ஆட்டிக்கிட்டு இருக்க? போடா.
2: யோ, கையெடுத்து குப்புறியா? தயவு பண்ணி சொல்லுங்க, என்னால முடியலையா சொல்லுங்கயா.
4: ஒரு பெரிய மனுஷன் சொல்லிட்டு இருக்கல, நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் சரிப்பட்டு வர மாட்டேன்ட்டு. அப்புறம் ஏன்டா உயிரை வாங்குற? புறப்படும் முதல்ல போடா.
2: கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறாங்களே. எப்ப அடிச்சாலும் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி அடிப்பாங்க. அது மனசுக்கு ஒரு ஆறுதலா இருந்துச்சு. இப்ப அடிச்சதுக்கு காரணமே சொல்லாம அனுப்புறாங்களே. நான் எப்படா ஊர்ல போய் பொழப்பு தலப்ப நடத்துறது? என் நேரமும் மனசு உறுத்துமே. எதுக்குடா நான் சரிப்பட்டு வர மாட்டேன் சொல்லுங்கடா.

0: திருநாவுக்கரசு பேண்ட் சட்டை எல்லாம் போட்டு ஆளே மாறிட்டேன். என்ன இந்த பக்கம் மெட்ராஸ் சுத்தி பார்க்க வந்தீங்களா?
1: இல்லடா, இங்கே செட்டில்.
0: அது சரி, எத்தனை நாளைக்கு தான் பொங்கலையும் புளியரையும் தின்னுக்கிட்டு கும்பகோணம் குளக்கரையும் கோயில் படிக்கட்டையும் சுத்திக்கிட்டே தெரிய முடியும்?
1: அது இருக்கட்டும், கோயில் மணி அடிக்கிறது பிடிக்கலன்னு தானே பட்டணத்துக்கு கவர்மெண்ட் ஜாப் பாக்குறது வந்த. எப்படி இருக்கும் ஜாப்?
0: அது ஜாப் இல்ல திருநா, எனக்கு நானே வச்சுக்கிட்ட ஆப்பு.
2: ஐயா, உங்களுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்தீங்கன்னா மத்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம். ஐயா
3: போ போ. எங்க போயிருந்த?
0: எல்லாம் அவசர வேலையாத்தா.
2: இங்க வேலையை வச்சுட்டு வெளியில வேலை?
0: வெளி வேலை எல்லாம் கிடையாது, உள் வேலை. பேசாம கோயிலுக்குள்ளே மணி அடிச்சுக்கலாம், புண்ணியமாவது கிடைச்சிருக்கோம். அரசாங்க உத்தியோகத்துக்கு ஆசைப்பட்டு இங்க வந்து தெரு தெருவா வீதி வீதியா குல்பி ஐஸ்கார மாதிரி மணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன்.
2: பிச்சு மணி
0: என்னப்பா?
2: பில் யார் தரது?
0: வர்றையா?
2: பிச்சு மணி
0: வர்றையா? படுத்துறாயா? இதே வேற.

பிடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம். அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம். ஆனால் இருப்பதோ ஒரு மனது, நான் என்ன செய்தேன், என்ன செய்தேன்.

0: நீயாடா நடு ராத்திரியில ஊரே தூங்கிட்டு இருக்கு, நீ எதுக்குடா இங்க வந்த?
1: என் சந்தேகத்தை தீர்த்து வைங்கண்ணா.
0: ஏண்டா சந்தேகத்தை தீர்க்க நான் என்ன நக்கீர்னா? ஊருக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க அவங்க கிட்ட எல்லாம் நீ தீர்த்து கூடாதா?
1: ஊருக்குள்ள எல்லாரும் முட்டா பிள்ளைகள இருக்காங்கண்ணா, நீ தானே புத்திசாலி.
0: சரி கேட்டு தோலடா.
1: அண்ணே மாம்பழத்துக்கு கொட்டை இருக்கு, பலாப்பழத்துக்கு கொட்டை இருக்கு, வெப்பம்பழத்துக்கு கொட்டை இருக்கு, புளியம்பழத்துக்கு கொட்டை இருக்கு, இந்த ஞானப்பழத்துக்கு கொட்டை இருக்கா
0: இல்லையாண்ணே
1: சொல்லுங்கண்ணா.
0: உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண? நடு ராத்திரியில எழுப்பி ஞான பழத்துக்கு கொட்டை இருக்கான்னு கேக்குறியே, என்ன பார்த்தா இந்த மாதிரி கேள்விதான் கேக்கணும் உனக்கு தோணுமா? டேய் அத கையில வாங்கின புள்ளையா இருக்கே, அந்த பழத்துல கொட்டை இருக்கா இல்லையான்னு சந்தேகம் இல்ல. உனக்கு ஏண்டா வந்தது? ஞான பழத்துல கொட்டை இருந்தா என்ன இல்லன்னா என்ன? வாங்கி சப்பிட்டு போக வேண்டியதானே. உட்கார்ந்து நான் எந்திரிச்சு போ.

0: மனவரையில பூ டெக்கரேஷன் நல்ல கிராண்டா இருக்கணும், நல்ல அழகா பாத்து போடு.
1: இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? ஸ்டேஜ் பூரா பூ அலங்காரம் பண்றதுக்கு ஆள் ரெடி பண்ணியாச்சா நீ?
0: சாப்பாட்டு விஷயத்துல யாரும் எந்த குறையும் சொல்லக்கூடாது.
1: அதெல்லாம் கேட்டரிங் ஆள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், எந்த தப்பும் வராது. அப்புறம் சாமியானா சேர் டேபிளுக்குலாம் தனித்தனியும் ஆள் வச்சு அசத்திட்டேன் நீ.
0: நல்ல வேலை பண்ண சுந்தரம், எல்லாத்துக்கும் தனித்தனி ஆளா வச்சு எங்க டென்ஷனை பாதியா குறைச்சிட்டேன்.
2: எதுக்குமா அந்த வேண்டாத வேலையெல்லாம்? இதுக்கு தனியாளு அதுக்கு தனியாளுங்கிட்டு இருக்கிய
0: என்னடா சொல்ற?
2: பின்ன என்னமா, மேரேஜுக்குன்னு ஒரு ஏஜென்ட் தெரியுறான், அவனை கூப்பிட்டு பொறுப்பு ஒப்படைச்சோம்னா பந்த போடுறது, பந்தி பரிமாறது, வாழை மரம் கட்டுறது, தோரணம் தொங்க விடுறது, வாசல்ல பன்னீர் தெளிக்கிறது, வாசிக்கல இருந்து வம்புளுக்கிற வரைக்கும் அவன் ஆள் கூட்டி வந்துருவான். நம்ம வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, புதுசா எடுத்த துணிமணியை கட்டிக்கிட்டு ஐயத்தை அச்சதை அள்ளி அப்படியே தெளிச்சுட்டு போட்டோவுக்கு போஸ் குடுக்கறதாமா நம்ம வேலை. உலக நுனிவேலுக்கு வந்துருச்சு.
0: இது கூட நல்லா இருக்கே பத்மா, பொம்மு சொல்ற ஐடியா நல்லா இருக்குல்ல. ஆமாக்கா பொம்மு, உடனே நீ அந்த ஏஜென்ட் வர சொல்லு.
2: அப்படி சொல்லுங்க.
0: பூபதி என்னப்பா எந்திரிச்சிட்ட?
3: இல்லங்க, மேரேஜ்ங்கிறது இதோ இவர் சொல்றபடி கான்ட்ராக்டர் ஃபிக்ஸ் பண்ணி பந்தல் போடுறதும் பந்தி போடுறதும் வாழை மரம் கட்டுறதுலயும் இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி பண்றது கல்யாணமே கிடையாது.
2: வேற எப்படி சொல் சொல் சொல் சொல் சொல் சொல் சொல்
3: அப்படி கேளுங்க. ஆண்டி இந்தாங்க இதை முதல்ல சாப்பிடுங்க. இந்தாங்க ஆண்டி
0: சொல்லு.
3: கல்யாணங்கிறது ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொந்தக்காரங்களையும் தெரிஞ்சவங்களையும் நேரா போய் வெத்தலப்பா கூட பத்திரிக்கை வச்சு அழைக்கணும். கல்யாணத்துக்கு முதல் நாளே வீடு நிறைய அப்படியே சொந்தக்காரங்க கலகலக்கெல்லாம் நிறைஞ்சிருக்கணும். வீட்டுக்கு வரவங்களை வாசல் நின்று ரிசீவ் பண்ணி கையெடுத்து கும்பிட்டு, ஆம்பளை இருந்த சந்தனம் கொடுத்து, பொம்பளை இருந்த குங்குமம் கொடுத்து, அப்படி உள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு, அப்படி அப்படி நீங்க பிஸியா இருக்கும் போது இவங்க வராங்க. உங்க பேர் என்ன?
0: பத்மா.
3: பத்மா நல்ல பேரு. நீங்க இவங்க கிட்ட வந்தவங்களை கவனின்னு சொல்லி அனுப்பி வைக்கணும். நீங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது உங்க செல்போன் அடிக்கும், முக்கியமான உங்க லைன்ல அவங்க கிட்ட நீங்க பேசிட்டு இருக்கும் போது பார்த்தா பிரியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க.
0: என்னடா
1: வாய புலந்துட்டு இருக்க, வந்துக்குள்ள போய் காஃபி எடுத்துட்டு வா போடா.
2: எது டாவா
3: அப்படின்னு நான் சொல்லீங்கன்னா அம்மா அம்மா சொல்லுவாங்க.
2: இதுக்குதான் மேரேஜ் ஏஜென்ட் வைக்கணுங்கிறது. இந்த வேலையில அவன் பாப்பான்ல, இப்ப என்ன பாதிக்குது?
3: என்ன பொம்மை இப்படி பேசுறீங்க? அவங்களுக்கு எல்லாம் நம்ம நெருங்கின சொந்தம் தெரியுமா இல்ல தூரத்து சொந்தம் தெரியுமா? நாம தான் பந்தி நடக்கிற இடத்துல போய் நின்னு டேய் இந்த இலைக்கு சாம்பார் ஊத்து நம்ம சொல்ல, அவன் சாம்பார் வேணாங்க எனக்கு ரசம் வேணும்னு அவன் கேட்க, எப்ப சாம்பார் வேணாமா ரசம் கொண்டா நம்ம சொல்ல, அப்ப பக்கத்து இலக்கார எனக்கு கூட்டு பொருள் வேணும்னு அவன் கேட்க, எப்ப கூட்டு பொருள் கொண்டு வான்னு ஒரு குரல் கேட்டுட்டு இருக்கும் போதே இங்க பாயாசம் இன்னொரு குரல் கேட்கும், டக்குன்னு போய் பாயாச பக்கெட் எடுத்துட்டு வந்து நம்ம உங்களுக்கு போடணும் இல்ல? இப்படி வந்தவங்களை விழுந்து விழுந்து கவனிச்சாதான் விஸ்வநாதம் பொண்ணு கல்யாணத்துக்கு போனோம் எப்படி எல்லாம் கவனிச்சாங்கன்னு சொல்லி நம்ம குடும்பத்தை பெருமையா பேசுவாங்க. இதெல்லாம் இந்த கான்ட்ராக்டர் பசங்க கிட்ட கிடைக்குமா அறிவுன்றது வேணாம்.
2: யாருக்கு?
3: கான்ட்ராக்டர் பசங்களுக்குவா? அதனால இனிமே யாரும் வேணாம், எல்லா வேலையும் நாமளே முன்னாடி இருந்து விழுந்து விழுந்து செய்வோம்.
1: பொள்ளாச்சி எந்த காலத்துல நீ இருக்க? இப்ப எல்லாம் பொண்ணு மாப்பிள்ள ஒருத்தர் ஒருத்தர் நேரா பாத்துக்காம இன்டர்நெட் லெவல்ல மேரேஜ் போயிட்டு இருக்கு. நீ என்ன நேரா போய் பத்திரிக்கை வையே, வெத்தலை பாக்க வையே, வெங்காயம் வையின்னு சொல்லிட்டு இருக்க. வெட்டி பேச்சு பேசாம போப்பா.

0: ஐயோ, இந்த கூட்டம் இங்கெங்க வந்தது? வணக்கம்மா.
1: வணக்கம்.
0: என்ன சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க?
1: ஏ, வரக்கூடாதா?
0: ஓ, வரலாமே.
1: பிரியா குடும்பம் நடத்த போற வீடு இல்லையா, அவ டேஸ்டுக்கு மாத்தலாம் தான் ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன்.
0: ஓ, நல்லா மாத்துங்க.
1: பெட்ரூம் எங்க?
0: பெட்ரூம் அதான். ஆனா எதை மாத்துறதுனாலும் வீட்டுக்காரர் வர்றதுக்குள்ள மாத்திருங்கம்மா.
2: நீ வீட்டுக்காரருக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும்.
0: ஐயோ, நான் சொல்ற வீட்டுக்காரையே புரியாம பேசுறாங்களே, என்ன நடக்க போகுதோ? சேட்டையா சேட்டம்மா, நீங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறீங்களோ இல்லையோ தெரியாது, ஆனா இப்ப நீங்க இங்க இருந்தீங்கன்னா எங்க பொழப்பு நாறி போயிடும்.
1: அந்த மூலையில ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் வரட்டும்.
0: ஓகே.
1: ஐயோ, என்ன கர்டன்ஸ், இது மேட்சே இல்லாம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க.
0: சரி,
1: பிளைனா பிரவுன்ல
0: போடுங்க.
1: ஓகே.
2: ஐயோ, என்ன கட்டில் இது? பயங்கர ஓல்ட் மாடல், இது மாத்தி புது கட்டில் வாங்கணும் மம்மி.
1: ஓகே, இதையும் ரிமூவ் பண்ணிடுங்க.
0: சரி மேடம். யோ சேட்டு, ஒரு ரூமுக்கு ஒரு போட்டோ பார்த்தாதா கண்ட இடத்துல தொங்குறியா? ஏன் அவஸ்து உனக்கு தெரியுதா ஐயா?
2: என்ன போட்டோ
0: இது? மாப்பிளைக்கு சொந்தக்காரங்க.
2: அப்ப அவரோட மம்மி டாடி எல்லாம் இருப்பாங்கல்ல?
0: இல்ல, இது வேற சொந்தம்.
3: என்ன
1: இங்க ஒரே சத்தம்? கலாட்டா
0: ஒண்ணு இல்லம்மா, சேட்டு மாப்பிளைக்கு சொந்தம், கல்யாணத்துக்கு ஏன் சொல்லி அப்படின்னு கோவிச்சுக்கிறாரு.
1: சேட்டு மாப்பிளைக்கு சொந்தமா?
0: இல்ல, சொந்தம் இல்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்.
4: போய் சொல்லுது.
0: டேய் குர்க்கா, டேய்
4: சொன்னா யாத்மி படா ஃப்ராடு. மேம் சாப் இந்த ஆள் கூட தாடிக்காரன் இன்னொரு ஆளு சேர்ந்து வந்தாங்க. 30,000 ரூபாய் தரோம், 3 மாசம் தான், கைவிச்சு வர கைவிச்சு போறோம் நாங்க. ஆனா இப்ப பட்ட பகல்ல லாரி வச்சு சேட் வீட்டுல இருக்கிற எல்லா சாமானையும் கொள்ளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சேட்டு இதே மாதிரி உங்க வீட்டுல வந்து கொள்ளையடிச்சா நீங்க பாத்துட்டு சும்மா இருப்பீங்களாமா?
0: போடா மா, இவன் பக்கத்து வீட்டு குறுக்காமா, இவன் சொல்றத நம்பாதீங்க. சேட்டு இவன ரெண்டு பேருமே லூசுக்குமா, மாப்பிளை பாத்தாங்கன்னு வைங்க கப்புன்னு காலில் விழுந்துருவானுங்க.

0: I'm a bigger boy. Ayya, I'm a bigger boy. Rasa, you have to give me paisa. I'm a bigger boy. Excuse me, ladies and gentlemen. My name is Viking. In 1988, ஒரு ஃப்ளைட் கிராஷ்ல என் கால் ஒன்று கட்டாய் போச்சுங்க. அதுக்கப்புறம் ஜெய்ப்பூர்ல போய் செயற்கைக்கால் போடுறதுக்காக 10 வருஷமா டொனேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேங்க. ஹலோ பிளீஸ். ஏய் சிஸ்டர், நீங்க ஒன்றும் சும்மா போட வேணாங்க. அமௌண்ட் இங்க போடுங்க, அதுக்கப்புறம் அட்ரஸ் இங்க நோட் பண்ணிட்டு போங்க. அட்ரஸ் எழுதாதவங்க கிட்ட நான் அமௌண்ட் வாங்குறது இல்லைங்க. ஏன்னா எனக்கு செயற்கைக்கால் பொறுத்தது பிறகு நான் இந்தியாவுக்காக ஒலிம்பிக்ஸ்ல ஓட போறேங்க. அப்போ உங்க கடனையெல்லாம் வட்டியும் முதலுமா உங்க வீடு தேடி வந்து கொடுப்பேங்க. ஹலோ பிளீஸ் யாராவது போடுங்களேன். ஹலோ ஏன்பா, ஏய் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்க, உனக்கெல்லாம் ஒரு பேண்ட் சட்டை, அமௌண்ட் போடுப்பா.
1: 10 பைசா.
0: ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ லேடிஸ் அண்ட் ஜென்ட்.
1: நிறுத்து. ஆமா, உனக்கு எப்படி கால் போச்சு?
0: நான் காலையில சொல்லிட்டு இருக்கேன்ல, ஃப்ளைட் கிராஷ்ல ஆக்சிடென்ட்ல கால் போச்சு.
1: இரு, எந்த வருஷம்?
0: 1988. ஹலோ தாய்மார்களே,
1: இப்படி மொட்டையா சொன்னா எப்படி? எந்த மாசம், எந்த தேதியில, எந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடந்துச்சு, உங்க கூட யாரெல்லாம் பிரயாணம் பண்ணாங்க, எனக்கு ஃபுல் டீடைல் குடியா.
0: போடுறது 10 பைசா. இதுல உனக்கு ஹிஸ்டரி ஆஃப் தி ஆக்சிடென்ட், ஜியோகிராஃபி ஆஃப் தி இன்சிடென்ட் எல்லாம் சொல்லுவாங்களா? 10 பைசா ரேஞ்சுக்கு என்ன உண்டோ அதை சொல்லிட்டேன், போயேண்டா. ஹலோ சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ்.
1: இதெல்லாம் வேணாம் இப்ப, 10 பைசா போட்டிருக்கேன், அந்த உரிமையில கேக்குறேன், எனக்கு நீ ஃபுல் டீடைல் சொல்லி தான் வேணும், சொல்லு.
0: டேய், லட்ச லட்சமா பைனான்ஸ் கம்பெனில பணத்தை போட்டவனே தலையில துண்ட போட்டுட்டு பணங்கள் பற்பக்கத்துல செட்டில் ஆயிட்டானுங்க. இவர் 10 பைசா போட்டாரா, இவருக்கு இவ்வளவு சொல்லணுமா? போடா, நீ மாச்சு 10 பைசா மாச்சு, புரிக்கடா.
1: 10 பைசா போட்டதுக்கு 1 ரூபாயா?
0: பெக்கருக்கு போறது பெக்கர் பசங்க. I'm a beggar boy, I'm a beggar boy, you have to give me paisa, I'm a beggar boy. Hello brothers and sisters. Hello
2: தம்பி, இந்தாப்பா 10 ரூபா. செயற்கைக்கால் பொருத்திக்க தம்பி.
0: Thank you old man. அட்ரஸ் எழுதிட்டு அப்படியே அப்பீட் ஆயிக்க.
2: I'm a beggar தம்பி. நானும் காலையில இருந்து பாக்குறேன், ஒத்த கால் போய் ஒத்த கால் தான் இருக்கு. அந்த ஒத்த கால நின்னுகிட்டு கத்தி கத்தி காசு கட்டிக்கிட்டு இருக்கிய, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கூடாதா? கால் வலிக்குமே.
0: வலிக்கத்தான் செய்யும் பெருசு.
2: அந்த மாதிரி நேரத்துல என்ன தம்பி பண்ணுவேன்?
0: இப்படி மாத்தி நிப்பேன். ஒரு அனாத பணம் விழுந்துருச்சு, இன்னைக்கு கலெக்ஷன் கண்ணமா பேட்டைக்கு தானா?

0: நினைத்தேன் வந்தாய் 100 வயது. ஆஹா, வந்துட்டாயா வைப்பிரசனு? என்னப்பா பாத்து நிக்கிற? நான் தான் என்னத்துக்கு வரேன் தெரியுமில்ல? தீய போடப்பா. போடுறேன் போடுறேன். ஆமா, சரட்டு சரட்டு வந்து நிக்கிறீங்க. இந்த வித்திய எங்க பாக்கத்துக்கிட்ட?
1: ஏ மதுரை, ஏ மதுரை,
0: என்னப்பா போட்டியா? போட்டு போற
2: வழக்கம்
0: போல டீய போட்டு போக மாதிரி மறந்துட்டாப்பா.
2: நீ கஸ்டமர் குத்தம் சொல்லாத, நீ ஃபாஸ்டா போட்டுருக்க மாட்டே. கஸ்டமர் கோஸ்ட் போயிருப்பான்.
0: அவன் எல்லாம் ஒரு கஸ்டமரா? ஏற்கனவே நான் கடுப்புல இருக்கேன்.
2: இத பாரு, என் கடையில அடுப்புல நிக்கிறவன் கடுப்புல இருக்க கூடாது, இடுப்ப உடைச்சிருவான்.
0: என்ன பத்தி யார் மாதிரி பேசாத?
2: நான் டீய பத்தி பேசிட்டு இருக்கேன். இப்ப இந்த டீ என்ன பண்ண போற?
0: என்ன பண்ணலாம்னு நீயே சொல்லு.
2: நீ குடிச்சிரு.
0: ஆஹா, இன்னைக்கு முதலாளிக்கு எவ்வளவு தாராள மனசு.
2: நான் சம்பளத்துல 2 ரூபாய் கழிச்சிருவேன். என்ன ஃப்ரீஸ் ஆயிட்ட?
0: இல்லப்பா, எனக்குன்னு போட்டுதா கொஞ்சம் பெசலா போட்டிருப்பேன். இது ஒரு நாதாரிக்கு போட்டது, அத போய்
2: கூடிடா.
0: நான் என்ன இடிச்ச வாயனா?
2: குடிச்சிட்டியா? கீழே ஊத்தினே இல்ல, இது கெட்டுருவா.
0: எனக்கு இது வேணும். என்ன வேணும்?

0: எப்படி பிடிச்சா பார்த்தாளா
1: பார்த்தாளா
0: எப்படி பிடிச்சா பார்த்தாளா
1: அத பார்த்தாளா
0: நான் சொல்றதே நீங்க இல்ல
2: இல்ல வேற பார்த்தீங்களா என்ன பாக்குறீங்க மாமா
0: இல்ல உங்க ஆத்துக்காரி இருந்தால
1: அவ தான் போய்டாளே பின்னாடி
2: இல்ல நீங்க வந்துட்டு போறது பின்னாடி
1: அப்புறம் வா
2: டேய் இறா ஏன் லைஃப் ஸ்டோரிய நான் சொல்றதா நீ சொல்றதா அது எங்க ரெண்டு பேரும் சமாதானம் பண்ணி வச்சுட்டு போனீங்களா கொஞ்ச நேரத்துல சண்டை வந்துருச்சு கோச்சிட்டு கேம்பன் குண்டிக்க போயிட்டான்
0: என்ன சிரிச்சுட்டே சொல்றீங்க
2: வெளியதான் மாமா சிரிக்கிறேன் உள்ள அழுதுட்டு இருக்கேன் எல்லாத்தையும் மறைச்சு வைக்கணுமே சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் போனால் போகட்டும் போடான்னு நான் விட்டுட்டேன் நீங்களா எதுக்கு அதை
0: நினைச்சுட்டு போறப்படுங்க தர போறேன் போகும்போது கொண்டு போய் விட்டுருக்கோ
1: சரி
0: என்ன சத்தம்
2: இல்ல நான் தான்
1: நான் தான் நான் தான்
0: யாரு
3: நான் தான் லேட் ஆயிடுச்சு புறப்படுறான்னு தட்டிட்டு இருந்தேன்
0: கரெக்ட் ராகால வரதுக்கு முன்னாடி புறப்பட்டுருவோம் நான் வடக்க போற பின்னாடியே
3: போறேன்
2: மாமா நீங்க முன்னாடியே உட்கார்
0: வரும்போது பின்னாடி தானே உட்கார
2: ஆனா இப்ப வண்டி இப்படி திரும்பி போதில்ல முன்னாடி உட்காரதா கரெக்ட் உட்கார
1: புரிஞ்சுடுச்சு
2: அவர் வேற புரிஞ்சுக்கிட்டாரு
0: ஒண்ணும்
2: கலந்து தரேன்
0: திவ்யமா ஒரு மாதிரியா நல்லா இருக்கு இன்னொன்னு
2: தாங்க
1: பாவனடி ஆபத்து
2: ஆபத்துக்கு பாவம் இல்ல
0: வந்தவர் எல்லாம் தங்கி விட்டால் இந்த பூமியில் நமக்கு இடமே
1: இதை தள்ளுறதுக்கு இடமே முதல்ல அதை சொல்லுங்கடா
0: வந்தவர் எல்லாம்
1: பிரிட்ஜுக்கு தண்ணியில தள்ளி விட்டுலாமா
0: நமக்கு
2: இது தாண்டிடுச்சு அடுத்த பிரிட்ஜ் வரும்போது பாத்துக்கலாம்
0: அடுத்த பிரிட்ஜ் வந்தா கண்டிப்பா எடுத்துக்கோ டிஸ்போஸ் பண்ணலாம் ஆமா இல்லையோ பிட்ட ஐஸ் காபி வேற ஏசி வண்டி அடி வைத்த முட்டுறது நிறுத்தல வண்டி வீணா போடும்
2: நீங்க அந்த பக்கம் போங்க போய் துணைக்கு கூட்டு போய் போக வேண்டாம்
0: 60 வருஷமா நான் தனியா தானே போறேன் இன்னைக்கு என்ன தோணை
1: இல்ல போகும்போது விழுந்துட்டா
0: போனா விழத்தர செய்யும்
2: எனக்கு
0: ஐயா வாங்க
1: புள்ளி இல்ல
0: அரண்டா அற்புதப்படாத
1: வந்து வந்து வந்து

0: ஒரு கதை அந்த மூணு படமா ரிலீஸ் பண்ணி விட்டேன். இப்ப அடுத்த படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்திருக்காங்க. கதையே காணமடா, கதையே காணமடா.
1: சார் என்கிட்ட ஒரு நல்ல கதை இருக்கு சார்.
0: அப்படியா? என்னடா ஈக்குவலா உட்காந்துருக்க? சரி சொல்லு சொல்லு, என்ன கதைன்னு கேட்போம்.
1: ஓப்பனிங்ல ஒரு அழகான கிராமத்தை காட்டுறோம்.
0: டேய், ஓப்பனிங் க்ளோசிங் எல்லாம் ஏன் டிபார்ட்மெண்ட்? நீ கதையை மட்டும் சொல்லு.
1: அழகான கிராமத்தை காட்டுறோம்.
0: அழகு அழகு இல்லைன்றதெல்லாம் நானும் கேமராமேனும் டிசைட் பண்ண முடிய மேட்டர். அதுல நீ தலையிடாத. கதையை சொல்லு, கதையை சொல்லு.
1: கிராமத்தை காட்டுறோம்.
0: டேய், கிராமம்ங்கிறது லொகேஷன், அது கதையா? அது கதையா? அது நானும் ஆர்ட் டைரக்டரும் பேச வேண்டிய மேட்டர். நீ கதையை சொல்லு, கதையை சொல்லு.
1: சரி காட்டுறோம்.
0: காட்டுறோங்கிறதுல என்ன கதை இருக்கு? என்ன கதை இருக்கு? நீ அனாவசியமா டைம் வேஸ்ட் பண்ற. கீழே உட்காரு, கீழே உட்காரு. உன் பொசிஷனுக்கு போறியே. ரொம்ப குளிக்கிற சீன் எடுக்க போறேன். நான் வைக்க போற பிரேம் பார்த்து அப்படியே ஆடியன்ஸ் எல்லாம் ஆனந்த கூத்தாட
1: போறானுங்க.
0: ஏன் குளிக்காது? புல் சீன் சொல்லிவிட்டியா?
1: அது குளிக்காது சார்.
0: ஏன் குளிக்க மாட்டேங்கிறாங்க?
1: அதுக்கு ஜலோசம் பிடிச்சிருக்கா? பச்சத்தன்ல குளிக்காதா? ஆவி பிடிக்கணுங்குது.
0: இந்த வீட்டுல ஏன் ஆவி இருக்கலையா? ஏதாவது ஒண்ணு புடிச்சு தொலைக்க வேண்டியதானே. டார்ச்சர்.

0: மாலை ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்திரா வானொலியில்.
1: பாண்டு பேபி,

0: எல்லாரும் தூங்குறாங்க, அமௌண்ட்டோட எஸ்கேப் ஆயிட வேண்டிதான். ஆத்தா நாகேஸ்வரி, உனக்கு தான் ஏகப்பட்ட ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கே, இது உன்னுடைய கரண்ட் அக்கௌண்ட் தான். இதுல இருந்து ஆத்திர அவசரத்துக்கு கொஞ்சம் அமௌண்ட்டை என் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிக்கிறேன், தப்பா எடுத்துக்காதே. அத்தா அத்தா, நீ ரீலா இல்ல ரியலா?
1: ஏனப்பா அப்படி கேட்கிறாய்?
0: அதுக்கு இல்ல அத்தா, எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் மீனா, ரம்யா, கிருஷ்ணன் யார் சாயலும் தெரிய மாட்டேங்குதே. நீ இந்த மாதிரி டூப்ளிகேட்டா?
1: நான் போலி அம்மன் இல்லை, காளி அம்மன்.
0: ஓ, ஐ அம் சாரி.
1: ஆமா, நீ ஜூனியர் அத்தாவா? ஏனப்பா இப்படி ஊர ஏமாட்டுகிறாய்?
0: அத்தா என்ன மன்னிச்சிரு அத்தா, நான் என்ன அத்தா பண்ணுவேன், படிச்சிருக்கே, வேலை இல்ல, பசிச்சுது, அதான் கோயிலுக்குள்ள வந்து அத்தாவோட ஜூனியர் அத்தான்னு சொன்னேன். உனக்கு குடுக்கற மரியாதை எல்லாம் எனக்கும் கொடுத்தாங்க அத்தா. உண்மையிலே எனக்கு நல்ல மூளை இருக்குது அத்தா, நீ வேணா என்ன சோதிச்சு பாரு அத்தா.
1: என்னையே சோதிக்க சொல்கிறாயா? சரி, நான் கேள்வி கேட்கிறேன், நீ பதில் சொல்.
0: இங்கேயும் இன்டர்வியூவா?
1: அம்மா என்றால்
0: மம்மி,
1: அப்பா என்றால்
0: டம்மி.
1: தஞ்சம் என்பது
0: நீ கொடுப்பது,
1: லஞ்சம் என்பது
0: நாங்கள் கொடுப்பது,
1: ஆசிரியர்கள் கேட்பது
0: குருதட்சணை,
1: அரக்கர்கள் கேட்பது
0: வரதட்சணை,
1: கூட்டமா இருப்பது
0: ஒயின் ஷாப்,
1: காலியா இருப்பது
0: புக் ஷாப்,
1: சட்டசபையில் நடப்பது
0: ஃபைட்ஸ்,
1: சாவை தருவது
0: எய்ட்ஸ்,
1: சிந்தித்தாள் வருவது
0: மேட்டர்,
1: சீருடலை கெடுப்பது
0: குவார்டர்,
1: எல்லோருக்கும் முடிந்தது
0: ஆயில் பாத்,
1: என்றுமே முடியாதது
0: தினத்தந்தி சிந்து பாத்,
1: கப்பலோட்டிய தமிழன்
0: வாவூசி,
1: கப்பலோட்டாத தமிழன்
0: மாபோசி,
1: பெண்கள் விரும்புவது
0: காஞ்சிபுரம் பனாரஸ்,
1: பெண்கள் விரும்பாதது
0: கணவனின் காலிபரஸ்,
1: விதவை என்பவள்
0: விதியின் சிரிப்பு,
1: அதை மாற்ற வேண்டியது
0: மனிதனின் பொறுப்பு,
1: மன்னனின் ஆயுதம்
0: வாழும் கேடயமும்,
1: மாமியாரின் ஆயுதம்
0: கேஸ் அடுப்பும் தீக்குச்சியும்,
1: தண்டி யாத்திரையில்
0: உப்பு காய்ச்சினாங்கோ,
1: தண்டையார் பேட்டையில்
0: சாராயம் காய்ச்சறாங்கோ.
1: சபாஷ், சரியான பதில் அளித்தாய்.
0: நீதான் சொல்ற, இது வரைக்கும் எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கிறேன், இதே மாதிரி தான் பதில் சொன்னேன். எவனாவது வேலை போட்டு கொடுத்தானா, அதான் வெக்ஸாயி போய் அம்மன் குழந்தை கெட்டப்ல ஊரை ஏமாத்திக்கிட்டு இங்கேயே செட்டில் ஆயிட்டேன் நானு.
1: கோயிலில் இடம் கொடுத்தால் அதற்காக என் உண்டியலில் கை வைப்பதா?
0: என்ன அத்தா பண்றது, இவனுக்கு காதை குத்துறானுங்க, மூக்க குத்துறானுங்க, பாம்பை கொண்டாந்து தலையில வைக்கிறான், அலையிறானுங்க, நாளைக்கு சிங்கக்குட்டி வேற வாங்க போறானுங்களாம். அதனால தான் எப்படியாவது எஸ்கேப் ஆகி வெளியே போய் சொந்தமா தொழில் தொடங்கலாம்னு ஐடியா பண்ணேன். நீ தான் எனக்கு எந்த மூலதனமும் கொடுக்கலையே, அதனால தொழில் மூலதனத்துக்காக உன் மூலஸ்தானத்திலே கொஞ்சம் கை வச்சிட்டேன்.
1: உனக்கு நான் மூலதனம் தரவில்லை.
0: எங்க கொடுத்துருக்கற?
1: 10 விரல், 2 கை, 2 கால், அறிவு இவ்வளவும் கொடுத்திருக்கிறேன். வெளியில் சென்று பார், கால் இல்லாதவன் கற்பூரம் விற்கிறான், இடது கை இல்லாதவன் இஸ்திரி போட்டு பிழைக்கிறான். அது மாதிரி நீயும்
0: கை கால் இல்லாம ஆகணுங்கறியா?
1: நம்பிக்கையோடு போராடு, வெற்றி நிச்சயம், போய் வா.
0: ஓகே ஆத்தா, ஏதோ இந்த மட்டுக்கு குத்தாம ஊட்டிய வர்றேன். ஆத்தா, மத்தியானத்துக்கு வெஜிடபிள் பிரியாணி மடப்படியில் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதை அப்படியே அடிச்சுட்டு ஒரு பார்சலும் கட்டிட்டு கிளம்புறேன்.
1: உழைத்து உன்.
0: என்ன ஆத்தா, பழைய கெட்டப்புக்கே கொண்டு வந்துட்டே? ஐயோ, சரி பரவாயில்ல, ஒரு வேலையோட வந்து நான் மீட் பண்றேன்.

0: ஏண்டா ஹரியானா லாட்டி அடிச்சிருக்கே, பணம் வாங்கறதுக்கு ஹரியானாக்கே போகணுமா?
1: நம்ம ஊர் பேங்க்லயே கொடுப்பாங்கண்ணே,
0: அவ்வளவு வசதி பண்ணிட்டாங்களா?
1: அவ்வளவு 500 ரூபாய் தரல
2: சிங்காரம், அவசரமா உனதாம தேடிட்டு வரேன்.
0: எதுக்கு?
2: சேவிங் பண்ணதான்.
0: டேய் சொல்றான்.
1: யோ இனிமே யாருக்கும் சேவிங் பண்ண மாட்டாரு.
2: ஏன் சேவிங் பண்ணா?
0: சேவி பண்ண முடியாதுன்னா என்னடா லொல் பண்ற? போடா
1: போடா, அதான் சொல்றாருல்ல
0: போடாங்கிற. லொல் பண்றான் பாரு
1: அண்ணே, பெட்டி இருக்கிறதுனாலதான் போற வரவெல்லாம் சேவ் பண்ண சொல்றான். தூக்கி ஆத்துக்குள்ள போடுங்க.
0: போடா, செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க, இது ஆத்துல போட சொல்றீங்க.
1: அண்ணே இனிமே உங்க தைரியம் வேற
0: குடுங்கண்ணே. வேணாண்டா
3: பொட்டி
1: ஒரு
0: கேள்விய, 15 லட்சத்துக்கான செலவு இல்ல, இந்த ஊர்
1: என்ன
0: விளையாண்டு தாத்தா பிர்லா ரேஞ்சுக்கு ஒரு பங்களா, வீடு பூரா ஏசி, கார் ஏசி, கக்கூஸ் ஏசி, கண்ட இடமெல்லாம் ஏசி, எஸ்ஓ ஏசி, அதுக்கு மேல டிவி, அதுக்கு மேல ஆண்டனா.
1: சிங்கிள் ரூம்
0: பிச்சுக்கார நாய் கேக்குது பாரு, ஒரு கேள்விய, உன் உடம்புக்கு சிங்கிள் ரூம் தாங்க மாடா, டபுள் ரூம் எடுத்துக்கடா.
1: சரிண்ணே, அதுல எனக்கு ஏசியும் உண்டுதானே?
0: ரொம்ப வாசிக்காத, நீ நானும் ஒரே ஏசியில் இருந்தா அப்புறம் ஏன் ரேஞ்ச் என்ன? ஒரே ரேஞ்ச் என்ன? ஏ ரேஞ்ச் என்ன? உனக்கு லாட்டரி டிக்கெட் உண்டு? நீ லட்சாதிபதி? யாரா லட்சாதிபதி?
1: நீங்க தான்.
0: ஏய் அந்த லாட்டரி டிக்கெட் எடுத்து வா, பேங்க் போன் பண்ணுவாங்க.
4: ஐயோ அதை எங்க வச்சேன் ஞாபகம் இல்லங்க.
0: ஞாபகம் இல்லையா? ஐயோ ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புனு வேர்க்குதே, என்ன புடிச்சுக்கடா கை தாங்களா, நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. 15 லட்சம் பேங்க்ல 500 ரூபாய் தாளா எண்ணிட்டு இருக்காங்க.
4: ஞாபகம் வந்துடுச்சு.
0: எங்க?
4: வீட்டுக்குள்ளது
0: அதுக்குள்ளதான் சொரிய வச்சியா?
4: ஆமாங்க. அது எங்க எங்க அந்த பொட்டி?
0: ஐயோ நான் எவ்வளவோ சொன்னி அடச்சே போட்டாங்க, அது சனி எதுக்கு நான் ஆத்துக்குள்ள பொட்டி புடி போட்டாண்டி? இது
4: பாய்யோ என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க?
0: எனக்கு வாட்ச போட்டாண்டி இப்படி, வாட்ச தம்பி அப்படி, எவனாவதுக்கு சவரம் பண்ணியாவது பொழைச்சுக்கலாம்னா ஒரு பொண்ண கத்தி வாங்க கூட என்கிட்ட காசு இல்லையே. அடவா, ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ.

0: மாமா, இதெல்லாம் சீக்கிரம் முடியிற காரியம் இல்லை. இதுக்கு நாம வேற ஒரு ரூட்டை பிடிச்சாதான் சரிப்பட்டு வரும்.
1: என்ன ரூட்டு
0: அது? அத்தை அம்மனையும் பார்த்தா பெரிய பந்தா பாத்தியா தெரியுது. அதுகளை நாம மடக்கணும்னா அதுக ரேஞ்சுக்கு நம்ம ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணா முடியும். அதுக்கு கொஞ்சம் டுபாக்கூர் வேலையெல்லாம் பண்ணணும்.
1: டுபாக்கூரா? அது நீ அது டுபாக்கர் தெரியாதா?
0: வாட் இஸ் திஸ்?
1: அட கனடி, என்ன பண்ணி டுபாக்கர் தெரியாதா?
0: ஐயோ,
1: டுபாக்கூர்னா இருக்கிறத இல்லன்னு சொல்லணும், இல்லாத இருக்குன்னு சொல்லணும். எங்களுக்கு 50 கப்பல் ஓடுது, 500 லாரி ஓடுது, 300 ரயில் ஓடுது, வண்டி ஓடுது, மாடு ஓடுது, அது ஓடுறதுன்னு அடிச்சு விடணும். அதுக்கு பேர் தான் டுபாக்கூர்.
0: இது புழுகிறது.
1: தட் இஸ் ஓல்ட் ஃபேஷன். டுபாக்கூர் டக்காட்டி சில்பான்ஸ், தட் இஸ் லேட்டஸ்ட். என்ன மாப்ள
0: கரெக்ட் மாம்ச? அம்மனியோட கேரக்டரைசேஷன் என்னன்னு டைம் டேபிள் பிரகாரம் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன். காலங்கத்துல அம்மனி என்ன
1: பண்ணு? என்ன மாப்ள நீ பேசுற? அந்தாச்சா மானங்கட்டு போய் என் பொண்ணு லவ் பண்ணுங்கன்னு சொன்னா அதுக்காக காலங்காலத்துல அம்மனி என்ன பண்ணு கேக்குற? அம்மனி கால் கழுவு, கை கழுவு, மூஞ்சி கழுவு, இதெல்லாம் பெத்ததை போட்டு நீ பேசுற பேச்சாது. சாரி சார்.
0: அட அதுக்குல மாமா, அந்த பொண்ணு காலேஜ்ல படிக்கிற பொண்ணுடா, அந்த காலேஜ்ல கேட்ட அப்படிங்கற பொட்டிக்கடல போய் ஒரு தம்பாய்க்கு பத்த வச்சிட்டு அந்த பொண்ணு காலேஜ்ல இருந்து வெளிய வரும்போது,
1: ஓ அடசக அடசக அடசக, see my மாப்ளை டேலண்ட் சூப்பர்.
0: ஏமாமா, உங்க பொண்ணு காலங்காலத்துல எக்சர்சைஸ் ஏதாச்சும் பண்ணுமா?
1: காலையில 5:30 க்கு எழுந்திருச்சு திப்பு திப்புன்னு ஓடுவாள ஜாக்கிங். யா,
0: நாளைக்கு நீங்களும் அம்மனியோட ஜாக்கிங் வரீங்க. மாம்சு, நீங்க ஒரு 10-15 பேர் நல்ல ஆளா ரெடி பண்ணிக்கிறீங்க.
2: டாடி பாத்து வாங்க. டாடி எப்பவுமே வராதால, இன்னைக்கு எதுக்கு வந்தீங்க?
3: அம்மா, டாக்டர் தொப்பை குறைக்கிறதுக்காக ஓட சொன்னாரு, அதுதான் பார்த்தேன். என்ன காணுமே?
2: யாரை தேடுறீங்க?
3: டாக்டர் தாம்மா, கூடவே வந்து கரைக்கிறனாரு.
0: வணக்கம்.
3: பெரிய
1: சீக்கிரம் பேச முடியா? புது நாய் இழுக்குது, யாருக்கு கட்டுப்பட மாட்டேங்குது. எப்படியா புடிச்சிட்டு வந்தீங்க?

செந்தாகம் கேட்டு மகிழ்வாள்.

0: டிக்கெட் கொடுங்க.
1: இது எடுக்க மறந்துட்டேன்.
2: ரெண்டு பேருக்கும் சேர்த்து நானே எடுத்துறேன்.
1: இது பாருங்க, எனக்கு வேலை கிடைச்சி முத மாச சம்பளம் வந்த உடனே உங்க காசை நான் திருப்பி கொடுத்துருவேன்.
2: உங்க காசு என் காசுன்னு பிரிச்சு பேசாதீங்க.
3: என்ன லவ்ஸா?
1: இல்ல இப்பதான் பழக்கம்.
2: லவ் பண்ண கூடாதா? நான் ஸ்லிப் ஆகும்போது கை கொடுத்து காப்பாத்தினவர் இவர். வாழ்க்கை முழுக்க என்ன காப்பாத்த மாட்டேன்.
4: சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம்.
1: அமுதா, என்ன டெய்லி என்ன இந்த மாதிரியே எழுப்புற?
2: என்ன மறுபடியும் ஃபிளாஷ்பேக்கா?
1: ஆமா, நாம முத முதல்ல பஸ்ல சந்திச்சுக்கிட்டோமே, அதை நினைச்சு பார்த்தேன்.
2: அதையெல்லாம் நினைச்சு பார்க்க கூட நான் விரும்பல.
1: ஏன் இப்படி வெறுப்பாவே நடந்துக்கிற? நாம காதலிக்கும் போதெல்லாம் எங்க சாப்பிடும் போது என்ன நினைச்சு பார்த்தேன்.

0: போட்டு
1: நான் என்ன வேலைக்கு போக மாட்டேன் நான் சொல்றேன். அன்னைக்கு கூட உங்க அப்பன் ஃப்ரெண்ட் எவனோ ஒருத்தர் இன்டர்வியூ நடத்தலான்னு சொன்னேன், போயிட்டு வந்தேன்.
2: இன்டர்வியூல அவங்க என்ன கேட்டாங்க, நீங்க என்ன சொன்னீங்க?
1: அந்த ஆளுக்கு 50 வயசுக்கு மேல இருக்கும், வேலைக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம நயாகரா நீர்வீழ்ச்சியோட உயரம் எவ்வளவு அகலம் எவ்வளவுன்னு கேக்குறான். உனக்கு இந்த கேள்வி அவசியம் தானான்னு
2: கேட்டேன்.
1: Larson and Toubro கம்பெனில GM போஸ்ட்.
2: நிஜமாவா?
1: GM போஸ்ட்ல இருக்கிறவரு பேப்பர்ல ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு, கிளர்க் வேலை காலியா இருக்குதான், அதான் அதுக்கு அப்ளை பண்ணனும். போஸ்டல் ஆர்டருக்கு ஒரு 200 ரூபாய் இருந்தா கூட.
2: போஸ்டல் ஆர்டர் வாங்கி வாங்கி மாசம் மாசம் ஆயிரக்கணக்கா செலவாகுது.
1: அமுதா, வழக்கமா போடுற குட்டி கூரா பவுடரை மாத்திட்டியா? வேற வாசம் அடிக்குது.

0: யோ, ரொம்ப நாளா உன்கிட்ட உனக்கு கேக்கணும்னு இருந்தேன், நீ தப்பா நினைச்சுக்க மாட்டியே.
1: என்ன கேட்க போறவ? இப்புட்டாலத்துல ஓசி இட்லிக்கு காசு கேட்க போற? எனக்கு ஒரு வேலை மாத்திரம் கிடைச்சிடட்டும், மவளை எல்லா இட்லிக்கும் சேர்த்து வச்சு பைசல் பண்ணிவிடுவோம். பைசல் பண்ணா
0: அது இல்லையா? நான் கொஞ்சம் பவளமும் கருகமணியும் சேர்த்து வச்சிருக்கேன், அதை கோக்கறதுக்கு ஒரு வெள்ளி கம்பி வேணும்.
1: மனசுல என்ன நினைப்பு இருக்கு எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன பண்றது, நான் தான் எல்லாம் முடிக்கும் சாய அடிச்சு வச்சிருக்கே. ரெண்டு மாசத்தே, ரெண்டே ரெண்டு மாசத்தே, அப்படியே விட்டா எல்லாம் வெளுத்துரும். அப்புறம் நீயா பார்த்து உண்ட புடிங்கிக்கோ.
0: என்னையா சின்ன புள்ள மாதிரி பேசுற?
1: ஏன்,
0: நீ ஏன் உன் முடிய ரெண்டு கிராப் பண்ணி வச்சிருக்க? அதுல எங்கிட்டு நான் மணியை கூக்குறது?
1: என்ன சொல்றவா,
0: இடுப்புல இருக்க வெள்ளி கொடி அத குடியா?
1: அடிப்பாவி மவளே, அது என் சம்சாரம், என்ன லவ் பண்ணும் போது கொடுத்தது, அதெல்லாம் கரட்டி உங்ககிட்ட கொடுத்துட்டோம்னா அப்புறமா எங்க அந்த வெள்ளி கொடினா என்ன கேட்டாரா? எங்க போவேன், என்ன சொல்லுவேன் சொல்லு.
0: எதையாவது சொல்லியா?
1: என்ன சொல்ற, நான் என்ன சொல்ல
0: போறேன்?
1: இடுப்புல கேட்கிறேன், இருக்கு பயமில்ல, உனக்கு இன்னும் வயசு இருக்கு, வாலிபோர் வீடா மரச போட்டு அலட்டிக்காத.

ரகண சகண தகண ரகண சகண தகண பகண சகண தகண பகண ககண பகண ஜகண ரகண சகண யகண ரகண சகண தகண ரகண சகண தகண பகண சகண தகண பகண ககண.

0: சாம்பார் சாதத்துக்கு ஊறுகா வலிச்சு நிக்கிற உனக்கே இவ்வளவு தெனாவிட்டு இருந்தா, சரக்குக்கு ஊறுகா வலிச்சு நிக்கிற எனக்கு எவ்வளவு தெனாவிட்டு இருக்கும்
1: அதானே?
0: எச்ச சோறு சாப்பிடுற உனக்கே இவ்வளவு அதுப்பு இருந்தா, இலையில மிச்ச சோறு வைக்கிற எனக்கு எவ்வளவு அதுப்பு இருக்கும்
1: நீ ஒண்ணு பண்ணு, 40 பக்கம் ரூல் நோட் ஒண்ணு வாங்கி இதே மாதிரி உன்னை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் கேவலமா 10 விஷயம் எழுதி நீங்களே கலாச்சி காரி துப்பிக்கீங்க. நீ என்ன சொல்லு, உங்களை என்ன சொல்ல சொல்லு, எங்க நீங்க என்ன கலாயங்க பாக்கலாம்?
2: என்ன எங்களுக்கு கலாய்க்கு தெரியாது, செல்ஃபி எடுக்க தெரியாதவன் குல்ஃபி ஐஸ் வைத்தானா?
1: போதுமா, நீ சொல்லு. நான்
3: சாம்பார் சாதத்தோட ஊர்கா சாப்பிட உனக்கே உள்ளனா சாரக்கோட ஊர்கா சாப்பிடும்
1: காப்பி அடிக்காதரா. இப்பதான் நாள் சொல்லி முடிச்சா
3: டக்குனு புதுசா கலாய்க்க நான் வாசுவா?
1: தெரியுதா, இப்ப தெரியுதா? ஒரு நாள் ஒரு நாள் என் இடத்துல இருந்து பார், வாசுவா இருந்து பார், எத்தனை பஞ்சஸ் எத்தனை புது வார்த்தை எத்தனை ரியாக்ஷன் எத்தனை டைமிங் எத்தனை ரைமிங் தெரியும். எவ்ரி செகண்ட் ஐ அம் சிட்டிங் இன் த லைவ் பாம்.
0: எஸ்கியூஸ் மீ, நீங்க என்னதான் கூடி கூடி கும்மி அடிச்சாலும் இந்த ரெண்டு கல்யாணத்தையும் கேன்சல் பண்ண முடியாது. இந்தாங்கோ எங்காத்து காப்பிய குடிச்சுட்டோ தெம்பா எங்களை கலாயிங்கோ.
1: பாத்தியா, கலாயிருங்களுக்கு காப்பியும் போட்டு கொடுத்துட்டு கம்பெனியும் குடுக்கறேன்றான். இப்படி ஒரு கேடு கெட்ட ஈத்திர குடும்பத்தை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்ல. இதுக்கு மேலே நாங்க நின்று இருந்தனா இவன் தான் என்ன கலாய்ச்ச மாதிரி ஆகும். ஐ ஆம் ஹெல்ப்லெஸ்.

0: ஏன் இப்படி செஞ்ச?
1: ஒரு ஆம்பளை இப்படியா தூங்குறது?
0: பேச்சில ரூம்னா ஆயிரம் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக வந்து பொசுக்குன்னு உருவி விடுறதா?
1: அதுக்காக அரகுற டிரஸ் போட்டுக்கிட்டா தூங்குறது? வெக்கமா இல்ல? எருமை எருமை.
0: திறந்து பார்த்தது நீ நான் வைக்க பண்ணும். நான் பரவாயில்ல, இந்த வேலையை நீ உள்ள போய் பண்ணிருந்தே வச்சுக்க. என்ன ஆயிருப்பு தெரியுமா?
1: என்ன ஆயிருக்கும்? போற உள்ள
0: போ போ. அம்மன கட்டியோட ஒருத்த குளிச்சுக்கிட்டு போ, பாத்துக்கு வா.
1: ஐயோ, நீங்க எல்லாம் ஆம்பளைங்களா?
0: சரி, நீங்க இப்படி ஆம்பளையா கேக்குறியா? இத நான் சும்மா விட மாட்டேன். இது என்னோட தன்மான பிரச்சனை. என்ன பண்ற?
1: சும்மா கத்தாத.
0: கத்தாம இதே மாதிரி நான் ஓ வீட்டுக்கு வந்து நீ பொத்தி தூக்கும் போது நான் உருவி நீ டவுசர் போட்டா என்ன ஆயிருக்கும்? அக்ரகாரமே சேர்த்து கும்பி அடிச்சிருக்க மாட்டீங்க? வேண்டிய பொண்ணு அக்கிரகாரத்துல பொம்பளையா பிறந்த உசுர வாங்கி என்ன மன்னிச்சுக்க தாயி?
1: தெரியுதுல்ல,
0: வாய் வாசப்படி வரைக்கும் போயிட்டு வருது. எனக்கே இந்த கதினா உள்ள இருக்கவனுக்கு என்ன கதியோ? நான் வர்றம்மா, அங்கேயும் போய் திறந்துடாத. கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்
2: தான் தூக்கிடுச்சு. அடக்காரம் பிடிச்சவனா இதுக்கு? என்ன

0: பொண்ண வர
1: சொல்லுங்க.
2: நாங்க இருக்கும் உட்காருங்க. மாயண்ண வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. வாமா மின்னல்
1: மச்சான்.
0: என்னடா
1: பொண்ணு நீங்க பாத்தீங்களா?
0: நீ பாத்தியாடா?
1: இல்லையே மச்சான், இல்லையே.
0: மாப்பிள்ள பொண்ண சரியா பாக்கலையா? பொண்ண மறுபடியும் ஒரு தடவை வர சொல்றீங்களா?
2: அப்படியா? மாயண்ண வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. வாமா மின்னல்.
1: மாப்பிள்ளாக
2: மாப்பிள்ள முக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக.
1: இரியா, அதான் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் கூலிக்கிட்டு இருக்க. முதல்ல பொண்ண வர சொல்லியா?
2: மாமா மின்னல்.
3: காபி,
0: எனக்கு காபி குடிக்கிற பழக்கமா? ஓகே எடுத்துக்கடா. அமைதி அமைதி,
3: எடுத்துக்கோங்க.
1: தேங்க்ஸ்.
3: வெல்கம். சுற்ற போகுது.

0: அவன்தான் மாப்பிள்ள, அவனை ஒருத்தர பாத்துக்க.
1: ஓங்க அண்ணே, நான் இவ்வளவு நேரமா அப்பால மட்டும் தானே பாத்துக்கிட்டு
2: இருந்தேன்.
3: தில்ல கோயில் கட்டி கும்மாலம்மா கும்மி அடிச்சு கொஞ்சம் கிளி போல வந்த அஞ்சல்ல உன்ன கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில்ல.

0: அழகான பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்திரா வானொலியில்.
1: Can you feel her? Is your heart speaking to her? Can you feel the love?